0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. சக ஆண்டு 1948, பத்ரபாத மாதம் 4ஆம் நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள், ஆகஸ்ட் மாதம் 26ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு புதன் கிழமை.

0: அறம் பிறழ்ந்த ஆசையே. குறள் எண் 366, அதிகாரம் அவா அறுத்தல்.
1: அஞ்சுவது ஓரும் மரணே, ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா.
0: ஒருவன் அறத்திற்கு அஞ்ச வேண்டும், ஏனெனில் அவனை வஞ்சித்து கெடுப்பது அவன் படுகின்ற அறம் பிறழ்ந்த ஆசையே. குறள் எண் 366, அதிகாரம் அவா அறுத்தல்.
2: நேரம் காலை 5:44. இனி கேட்கலாம் இன்றைய நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளும் அதனுடைய நேரங்களும். இவ்வறிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நிலவு கேட்க வழங்குபவர் முனைவர்னா அரவிந்த்குமார் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மலை. 6:35 ஒரு சொல் கிளியர். இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள், ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக 6:55 இயற்கை என்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுர தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்வருக்கு சித்த மருத்துவம் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டிசி ஸ்ரீதேவி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல். காலை 8:00 மிலாது நபி பெருநாள் உரை வழங்குகிறார் பேராசிரியர் ஆ முகமது இஸ்மாயில் அசனி. படைப்பு திருச்சுவான நிலையம் சென்னை அஞ்சலாக. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுர தென்றல். காலை 9:00 அரங்கிசை சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு. நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்களின் வயலின். பாம்பே ஜி சி என் பாலாஜி அவர்கள் மிருதகம் சென்னை அஞ்சலாக. காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல். முற்பகல் 11:00 அன்னை தெரசா பிறந்தநாள். தூய உள்ளம் தொண்டுள்ளம் வழங்குகிறார் மதுரை கூடல் நகர் புனித அந்தோனியார் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை சகோதரி செபத்தியம்மாள் அவர்கள். 11:30 மதுரை தென்றல். பகல் நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை டி விஸ்வநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம். பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதி நீதிபதி அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீரர் பெண்மணி கஸ்தூர்பா காந்தி அவர்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவா செல்வி அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல்கள். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம் டைவிங் விளையாட்டு குறித்து எல் சர்வேஸ் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மாலை 5:27 குரள மதம் குரலன் 366. 5:30 மதுரை தென்றல். மாலை 6:00 நிகழ்ச்சி நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்தில் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல்கள் என்ஜீவன் பாடல் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம். 6:30 வானிலை செய்தில் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்தியில் எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்திகள். 7:30 மண்ணு மணியம் வாழை சாகுபடி குறித்து தனி மாவட்டம் அகமலை விவசாயி டி முத்துக்கருப்பன் அவர்களுடன் நேர்முகம். வேளாண் தகவல்கள் வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். 8:30 இது நம்ம ஏரியா எதிர்காலமும் வேலை வாய்ப்பும் உரை வழங்குகிறார் செல்வராணி. அம்மாவின் தாளாட்டு உரை வழங்குகிறார் மாணவி ஜே ஜோசா சலோமி. இரவு 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்தில் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு. தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணா அவர்கள் வயலின். பி ஸ்ரீசுந்தர்குமார் அவர்கள் மிருதங்கம். எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சி நேரமும்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நாளொரு குரல் குரலின் 366

பயந்திருக்கு. ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சலாக 11:10 இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இதுவரை கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியும் நேரமும்

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
6: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
7: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
6: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
7: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
6: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
8: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
7: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
6: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
7: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
8: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
9: அதாவது
10: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
7: டேய், அந்த காலக்கே ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
10: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குற இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
9: ஆமாங்க.
11: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிட்டு இருக்கீங்க.
12: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
11: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?

0: நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
0: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: இனி கேட்கலாம் மாங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் 6 மணி, பாத்திரமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள்.
2: இவ்வுலகில் தன் திறமையால் வென்றவர்கள் பலருண்டு. தனக்கான அடையாளத்தை உருவாக்கி சாதனையாளர்களாக வெற்றி கண்டு காலத்தின் வழி சென்றாலும் அம்மனிதர்களின் புகழை இன்றும் நினைத்து போற்றுகின்றோம். நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டால் நாளை வெற்றியாளனாக மாறி சற்று ஓய்வெடுக்கும் போது நம் வாழ்க்கையின் பாதையை நினைத்து பார்த்தால் அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. இன்று வென்றவர்கள் யாரும் எளிதாக அந்த இடத்தை அடைந்தவர்கள் இல்லை என்பதை உணருங்கள். எத்தனை நாட்கள் உணவின்றி உறக்கமின்றி ஓய்வின்றி உழைத்ததன் பயனை இன்று நுகர்கிறார்கள். தனிமனிதனின் வெற்றி என்பது தன் முயற்சியினால் உருவாவது என்பதை உணருங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். வளர்ச்சியின் வாயில்களை பலமுறை சென்று பார்த்து வந்தால் மட்டுமே வெற்றி எனும் சிம்மாசனம் கிடைக்கும். இன்றைய சூழலில் பலரின் மனதில் இருக்கும் எண்ணம் என்ன தெரியுமா? நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் அதற்கான அங்கீகாரமோ பாராட்டோ கிடைப்பதில்லை. அப்படி அவை கிடைக்கும் சூழலிலும் பிறர் அதை தட்டிப்பறித்து விடுகிறார்கள். நான் கடுமையாக உழைத்து வரும் பேரை கூட தன் செயலால் வந்தது என கூறி இடையில் என் வாய்ப்புகளை தடுத்து விடுகிறார்கள். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வாறு நடக்கிறது? நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கவில்லை, யாருடைய வாய்ப்பையும் தடுக்கவில்லை. அப்படி இருக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என வருந்துவதுதான். உங்களின் மனதிற்கு சிலவற்றை நான் சொல்கிறேன். உங்களின் தகுதியாலும் சிந்தனையாலும் நீங்கள் செய்த செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்க விடாமல் தடுக்கும் அந்த மனிதர்கள் ஒரு நாள் இயற்கையின் பொதுவிதியில் அறமற்ற செயல் புரிந்தமைக்கு நிச்சயம் பலனை பெறுவர். இன்றைய நாள் அவர்கள் வைரத்தைப் போல் ஜொலிக்கலாம், ஆனால் அடியற்ற மரம் நிலைத்து நிற்காது மண்ணில் சாய்வது போல் அறமற்ற அம்மனிதரின் வாழ்வும் நிலைகுலைந்து போகும். காலம் மாறலாம், மனித மனங்கள் மாறலாம், இயற்கையின் நியதி என்றும் மாறுவதில்லை. காயும் சருகு போன்ற அம்மனிதர்களின் செயலால் வருந்துவதை விடுங்கள். ஏனென்றால் உங்களின் பிரகாசம் சூரியனின் ஒளியைப் போன்றது. அந்த ஒளி உலகிலுள்ள அனைவருக்கும் பயன்தரக்கூடியது. ஆக தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்கள் ஆகச்சிறந்த முயற்சி வெற்றியை தரும். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற அனுபவம் உங்களுக்கு கிடைப்பது எதனால் தெரியுமா? அனுபவத்தோடு நீங்கள் எழுந்து நிற்கும் போது உங்களின் மனதில் பக்குவம் தோன்றியிருக்கும். அது உங்களின் வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு படியாக அமையும்.
3: அந்த பக்குவ நிலையை பெற்ற தாங்கள் எதிர்காலத்தில் சாதனையாளர்களாக உருவெடுக்கும் போது தாம் அடைந்த துயரின் சாயலை பிறர் மீது படாது நிச்சயம் பார்த்துக் கொள்வீர்கள். அதேபோல் யாரும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். அவையெல்லாம் எதற்கு? உங்களின் செயல் சிறிதோ பெரிதோ உண்மையான அர்ப்பணிப்பு உணர்வுடனும் மனநிறைவுடனும் செய்யுங்கள். அதன் மூலம் பிறர் உங்களை பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். ஒருவரின் புகழ்மொழிக்கு நாம் மயங்கத் தொடங்கினால் நம் வளர்ச்சி அதோடு நின்றுவிடும் என்பதை மறவாதீர்கள். உங்களின் மதிப்பு என்ன என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள். உங்களின் நிலையை பிறரோடு ஒப்பிட்டு வருந்தாதீர்கள். நாம் நாமாகவே இருப்பதுதான் அழகு. மற்றவரின் வாழ்க்கைச் சூழலும் நம் வாழ்க்கைச் சூழலும் ஒன்றில்லை. உங்களின் தகுதியும் ஆற்றலும் தான் உங்களை உயர்த்தும். உங்களின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு வயதானவர் இருந்தார். அவர் நாள்தோறும் தன் கையில் ஒரு கல்லை வைத்துக் கொண்டு ஊரிலுள்ள வீதிகளின் வழியே நடந்து செல்வார். அந்த வயதானவரின் இச்செய்கையை ஒரு இளைஞன் நாள்தோறும் கண்டு வந்தான். ஒரு நாள் அந்த இளைஞன் அவ்வயதானவர் ஏன் அப்படி செய்கிறார் என கேட்டு விடலாம் என்று முடிவு செய்து அவரை நோக்கிச் சென்றான். வயதானவரைக் கண்டு, ஐயா, நாள்தோறும் நான் உங்களை பார்க்கிறேன், ஏன் தினமும் ஒரு கல்லை எடுத்து உங்கள் கையில் வைத்துக் கொண்டு இவ்வூரின் தெருக்களை சுற்றி வருகிறீர்கள் எனக் கேட்டான். அதற்கு வயதானவர், உங்களைப் போன்ற இளைஞர்களின் மதிப்பை உணர்த்தத்தான் என்றார். அதற்கு இளைஞன், ஐயா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை எனக் கூற அதை கேட்ட வயதானவர், இளைஞனே, இந்த கல்லை வாங்கிக் கொள், இதை கடைத்தெருவுக்கு எடுத்துச் சென்று விலை கேட்டு வா என்றார். இளைஞனும் வயதானவர் சொன்னது போல் கல்லை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவுக்குச் சென்று முதலில் காய்கறி வியாபாரம் செய்பவரிடம் இந்த கல்லின் மதிப்பு என்ன எனக் கேட்டான். அதற்கு அவர், இந்த கல்லுக்கு மதிப்பா? ஒரு 5 ரூபாய் இருக்கும் என்றார். அவரிடம் விடை பெற்ற இளைஞன் மண்பானை செய்பவரிடம் சென்று கல்லின் மதிப்பை கேட்டான். அதற்கு அவர், 100 ரூபாய் இருக்கும் என்றார். அடுத்து நகைக்கடைக்காரரிடம் சென்று இளைஞன் கேட்டபோது அந்த கல்லை சோதித்து பார்த்துவிட்டு, இது மிக விலையுயர்ந்த கல், 1 லட்சம் விலை போகும் என்றார். அந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் வயதானவரிடம் வந்து நடந்தவற்றை கூறினார். அதை கேட்ட வயதானவர் சொன்னார், அதுபோலத்தான் உம் வாழ்க்கையும். கல்லின் மதிப்பு தெரிந்தவர் கையில் கிடைத்தால்தான் அதன் அருமை புரியும். அதைப்போல் உங்களின் முயற்சியையும் ஆற்றலையும் புரிந்தவர்களுக்குத்தான் உங்களின் அருமை புரியும் என்றார். உண்மையில் வயதானவர் சொன்னது எத்தனை உண்மையான வார்த்தை! உங்களின் ஆற்றலை புரிந்து உங்களை மதிப்புடன் நடத்தும் இடத்தில் உங்களின் செயல்திறம் வெளிப்படும். எதைக் கண்டும் வருந்தாமல் நேர்மையுடன் துணிந்து முன்னேறுங்கள். உங்களின் மதிப்பை இந்த உலகம் விரைவில் அறிந்து கொள்ளும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர்

0: ந. அரவிந்த் குமார் அவர்கள். நிகழ்ச்சி
1: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்கலாம் பக்தி மாலை.

நேரம் காலை 6:20. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. நாம் செய்கின்ற செயலில் நம்பிக்கையோடும் மனசில் இறைநிலையோடும் அமைந்திட வாழ்க்கையில் பெறுவதெல்லாம் வெற்றி தாங்க, விளைவதெல்லாம் மகிழ்ச்சி தாங்க. பக்தி மாலையில் தொடரும் பாடல்.

நேரம் காலை 6:26 நிமிடம். ஆகாஷவாணி மதுரை வானொலி மதியலை 1869 கிலோ ஹெர்ட்ஸ் நாம் இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை. மனசை ஒருமுகப்படுத்தி ஆண்டவனை துதிபாட கவலைகள் எல்லாம் எவ்வளி வந்ததோ அவ்வளியே போயிடுங்க. தொடரும் பாடல்

மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா. அருள்மழையை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா. உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் கண்ட துயரங்கள் போதுமையா.

நேரம் காலை 6:29. மதுரை வானொலி மத்தியிலே 1169 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை. வாழ்வை வசந்தமாக்க அவன்தால் பணிந்துடணுங்க. மனசை என்றைக்குமே இறைநிலையோடு நம்ம இணைச்சி வச்சுருக்கணும். அடுத்ததாக பக்தி மாலையில்

அன்பார்ந்த உழவர்களே, விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஒப்பந்த பணிகளை பெற புதிய வணிக நிறுவனங்கள் பங்கு பெறும் வகையில் விற்பனையாளர் மேம்பாட்டு கண்காட்சி நடைபெற உள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்களது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டு அலுவலகம் சென்னை சார்பில் விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சி August 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிறு தொழில் நிறுவனங்களை அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் தேவைகளுடன் நேரடியாக இணைத்து புதிய வணிக வாய்ப்புகள் மற்றும் சந்தை வாய்ப்புகள் உருவாவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் 40 அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. இதன் மூலம் மாவட்ட தொழில் நிறுவனங்கள் தங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை நேரடியாக அறிமுகப்படுத்துவதுடன் நிறுவனங்களின் கொள்முதல் தேவைகளை அறிந்து கொள்ளவும், புதிய வாடிக்கையாளர்களை அடையாளம் காணவும், விற்பனையாளர் பதிவு மற்றும் அரசு கொள்முதல் நடைமுறைகள் தொடர்பான தகவல்களை பெறவும் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நமது மாவட்டத்தில் உற்பத்தியாகும் பட்டாசு, தீப்பெட்டி, அச்சுத்தொழில், உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல், அட்டைப்பெட்டி, ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள், மருத்துவ கட்டுத்துணிகள், ரப்பர் பொறியியல் உதிரி பாகங்கள், மின்சாரம் மற்றும் மின்னணு பொருட்கள் உள்ளிட்ட உற்பத்தி நிறுவனங்களுடன் சேவை மற்றும் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளை தேர்வு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் தகுதியான நிறுவனங்களுக்கு சம்பந்தப்பட்ட அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் விதிமுறைகள் மற்றும் தகுதி தேவைகளுக்கு உட்பட்டு சோதனை கொள்முதல், விற்பனை கடிதம், விற்பனையாளர் பதிவு மற்றும் தொடர் கொள்முதல் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இந்நிகழ்வில் உருவாகும் தொழில் தொடர்புகள் இந்நிகழ்ச்சியுடன் முடிவடையாமல் அவற்றை தொடர்ந்து முன்னெடுத்து நடைமுறை வணிக வாய்ப்புகளாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி, புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய காரணிகளை உருவாக்குவதே இந்நிகழ்ச்சியின் முதன்மை நோக்கமாகும். எனவே விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து தகுதியான குறு, சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தி, சேவை மற்றும் வர்த்தக நிறுவனங்களும் இவ்வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுடன் புதிய வணிக தொடர்புகளை உருவாக்கி அதன் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் பயன்பட வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம ரசாயன உரங்கள் போடுறதுனால என்ன தீமை வந்தது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரசாயன உரங்களை போடுறதுனால மண்ணில் வந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து அழிய ஆரம்பிச்சது. கண்ணுக்கு தெரியக்கூடிய புழுக்கள், மண்புழுக்கள் வந்து இறந்து போச்சு. மண்புழு வந்து இறந்து போனதுனால என்னாச்சுன்னா உழவனுடைய நண்பன் மண்புழுன்னு சொன்னோம். இப்போ என்னாகும், மண் வந்து என்னாகும், மண்புழு இல்லாததுனால மண் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இறுகி போய் கெட்டி ஆகிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஒரு பொலப்பொழப்பு தன்மையாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து நம்ம கையை வச்சு நம்ம மண்ணை வந்து தோண்டக்கூடிய ஒரு நிலை வந்து முன்னாடி இருந்தது, ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடப்பாறை போட்டு தோண்டினாலே நம்மளால் வந்து மண்ணை வந்து தோண்ட முடிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு வந்து மண் வந்து இறுகி போய் கெட்டியாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் வந்து அந்த மண்புழுக்கள் வந்து இல்லாததுனால தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசாயன உரங்களை வந்து போட்டதுனால மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் ஃபுல்லாக அழிஞ்சது. ஸோ நுண்ணுயிர்கள் வந்து அழிஞ்சு போனதுனால என்னாச்சுன்னா இயற்கை கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து எதுவுமே கிடைக்காம போச்சு. அடுத்து சத்து பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு வந்து பயாலஜிக்கல் கேரக்டர், உயிரியல் பண்புகளில் மாற்றம் அடைஞ்சிருச்சு. அடுத்து வந்து இயற்பியல் பண்புகள், மண்ணினுடைய அமைப்பும் வந்து மாறிப்போச்சு. அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், வேதியியல் வினைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கெமிக்கல் கேரக்டர், அதுவுமே வந்து மாறிப்போச்சு. கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மூன்று பண்புகளுமே வந்து மாறி போயிடுச்சு. ஸோ இந்த மூன்று பண்புகளுமே மாறினதுனால என்னாச்சுன்னா மண்வளம் வந்து குறைஞ்சி போச்சு. தமிழ்நாடு இந்தியா முழுக்கவே வந்து நம்ம இந்த மண்வளம்ன்றது குறைஞ்சிருச்சு. இந்த மண்வளம்

0: வளத்தை வந்து திருப்பியும் வந்து நம்ம மீட்டெடுக்கணும், திருப்பி வந்து மண் வளத்தை வந்து அதிகப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நிறைய வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி நிறைய திட்டங்களை வந்து விவசாயிகளுக்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல் இயற்கை முறையில் விளைக்கக்கூடிய விளைபொருட்கள் வந்து தனியாக வந்து விளையிட்டுருந்துச்சும் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய வந்து சலுகைகளை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து நிறைய விழிப்புணர்வு பயிற்சிகள் இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நிறைய வேளாண்மை துறை மூலயமா இல்லை மற்ற சகோதர துறைகள் மூலயமா வந்து நிறைய பயிற்சிகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, விவசாயிகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு இனிமேல் வந்து நம்மளும் வந்து இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து கண்டிப்பாக வந்து மாறினாங்க. மாறிட்டு வந்து நிறைய விவசாயிகள் வந்து பண்ணாங்க. ஏன்னா வந்து நம்ம ரசாயன உரங்களை வந்து போடுறதுனால ஃபஸ்ட்டு வந்து மண் வளம் வந்து கெட்டு போகுது, அது ஒரு தீமை. ரெண்டாவது என்னென்னா, ரசாயன உரங்களை போடுறப்ப நமக்கு செலவினங்கள் வந்து அதிகமாகுது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகசூல் எடுத்துடுறோம், பட் ஆனால் நமக்கு பண்ணக்கூடிய செலவினங்கள்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ செலவு அதிகமாகிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய நிகர வருமானம் வந்து குறையுது. விவசாயத்தில் செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து அதிகமாக செலவழிக்கிறது வந்து விவசாயிகள் வந்து எதுக்காகனா உரச்செலவு. ஸோ உரச்செலவுக்காக வந்து ஒரு பெரும்பாலான தொகையை வந்து விவசாயிகள் வந்து செலவழிச்சிடுறாங்க. ஸோ அதை வந்து குறைக்கணும்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணணும், ரசாயன உரங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம குறைக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து பண்ண சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா வந்து நம்ம ரசாயன உரங்களை வந்து போட்டு விளைவிக்கக்கூடிய எல்லா விளைபொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட்றது மூலயமா நம்மளுடைய உடல்நிலையும் வந்து நமக்கு பாதிக்கப்படுது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 90 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்க, ஆனால் இப்போல்லாம் வந்து ஒரு 60 வயசை வந்து தாண்டதே வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, இதெல்லாம் தான் வந்து காரணம். ஸோ அதையும் வந்து நம்ம குறைக்கணும். நம்ம பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து யூரியா இருக்குது அப்படின்னா வந்து நம்ம விவசாயிகள் வந்து ஒரு மூட்டை யூரியா வந்து 350 ரூபா இல்லை 400 ரூபாய்க்கு வந்து வாங்குவாங்க. பட் ஆனால் வந்து ஒரு யூரியா ஒரு மூட்டை யூரியா வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஆகக்கூடிய செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கு வந்து 1500 ரூபா ஆகுது. அந்த மீதி தொகையை வந்து நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மானியமாக வந்து அதை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிக்கு வந்து நேரடியாக வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா வந்து அரசாங்கம் வந்து இதுக்காக வந்து செலவழிக்குது. ஒரு மூட்டைக்கு 1000 ரூபான்றப்போ நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து எவ்வளோ ரசாயன உரங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு வருஷத்தில் வந்து பல லட்சக்கணக்கான கோடி தொகையை வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்காக வந்து செலவழிக்கிறாங்க. அப்படி செலவழிச்சும் வந்து இதனால் பயன் உண்டான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. என்ன காரணம்னா வந்து மண் வளம் வந்து கெட்டுப்போச்சு, ரெண்டாவது வந்து மக்களுடைய ஆரோக்கியம் வந்து கெட்டுப்போச்சு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து நம்ம மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நிறைய வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. விவசாயிகளும் வந்து ஓரளவுக்கு வந்து மனநிலை வந்து மாறி நம்ம இயற்கை முறையில் பண்ணலாம், செலவு வந்து குறைக்கலாம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து போய் பண்ணாங்க.
1: இதுவரை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம்.

0: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
1: நேரம் காலை 6:44. இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும் போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும்போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாளிதழ் ஒன்றில் தெரிவித்திருப்பதை அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் என்றும், அர்த்தமுள்ள விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கான இடமே தவிர அரசியல் ரீதியிலான நிர்பந்தங்களை வலியுறுத்தும் இடம் அல்ல என்று டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று இதனை அறிவித்த அவர், அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து விரைவில் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி சுமார் 89 அடியை எட்டியிருப்பதாகவும், ஓரிரு நாளில் 90 அடியாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1,294 ஏக்கர் பரப்பளவில் மின்வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சிப்காட் நிறுவனத்தால் 774 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும், இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுக்கோட்டையில் 500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறிய ஜவுளி பூங்கா, விழுப்புரம் ஓமந்தூர் பகுதியில் 146 கோடி ரூபாயில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற உள்ளிட்ட அறிவிப்புகளையும் செல்வி கீர்த்தனா வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்புக் குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியம் தலைமையிலான விவசாயிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விமான நிலையத்திற்காக 90% நிலங்கள் கையகப்படுத்திவிட்டதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று கூறினார்.

0: விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த தாவேக அரசு தற்போது அதே இடத்தில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1700 ஏக்கர் நிலங்களில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்கப்போவதாக மாநில அமைச்சர் அறிவித்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்ததன் அடிப்படையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பசுமை விமான நிலையம் அவசியம் தேவை என்றும் திரு தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அமமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மன்னார்குடி தொகுதி உறுப்பினர் திரு காமராஜ் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததை சுட்டிக்காட்டி, கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ஏற்கனவே தாம் புகார் அளித்திருப்பதாக திரு டி டி வி தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொப்பரை தேங்காய் இணையவழி ஏலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இணையவழி பொது ஏல முறைக்கு விவசாயிகள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இணையவழி பொது ஏல முறைக்கு முன்பாக 4 முதல் 16 டன் வரை விற்பனையான கொப்பரை தேங்காய் விற்பனையானது தற்போது 35 டன் என 2 மடங்கு விற்பனை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நடப்பாண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இதுவரை கொப்பரை தேங்காய் விற்பனையில் பங்கேற்ற 3786 விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக 4,83,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய கொப்பரை தேங்காய் விற்பனையினை கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் நடைபெறும் இணையவழி பொது ஏலத்தில் கலந்து கொண்டு உரிய விலையினை பெறலாம் என மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வடகேரளத்தை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதியில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் காற்றழுத்த சுழற்சியும், தமிழகத்தின் கிழக்கு கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 10,000 கனஅடியாக உள்ளது என்றும், ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு 11வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 10,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போது குறைந்துள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
0: இருவரி செய்திகள். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாகவும், புதிதாக கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா மொராக்கோ இடையேயான வர்த்தகத்தை 2 மடங்காக உயர்த்தவும், முதலீடுகளை அதிகரிக்கவும் 2 நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு 1 ஆண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. பெங்களூருவிலிருந்து விழுப்புரத்திற்கு கடத்திவரப்பட்ட 4,00,000 ரூபாய் மதிப்பிலான 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களின் நலன் மற்றும் பள்ளிகளின் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செயல்படும் சிறப்பு பள்ளிகளில் ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலைத்திருவிழா போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா நேரில் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர்

0: விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
3: நாம் அழித்துக் கொண்டிருக்கும் பூமி குறித்து எதிர்கால தலைமுறையிடம் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? ஒரு காலத்தில் மனித இனம் இயற்கையின் ஒரு பகுதியாக வாழ்ந்து வந்தது. இன்று இயற்கையை வென்று ஆட்சி செய்யும் சக்தியாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறது இந்த மனித சமுதாயம். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் ஒரு பேரழிவு அமைதியாக உருவாகி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இன்று நாம் காணும் காலநிலை நெருக்கடி, வெப்ப அலைகள், காட்டுத்தீ, வறட்சி, வெள்ளப்பெருக்கு, பனிப்பாறைகள் உருகுதல், உயிரினங்களின் அழிவு, மனித வனவிலங்கு எதிர்கொள்ளல் போன்றவை தனித்தனியான நிகழ்வுகளே அல்ல. இவை அனைத்தும் ஒரே நோயின் அறிகுறி. அந்த நோய்தான் கட்டுப்பாடற்ற நுகர்வு கலாச்சாரம். கடந்த நூற்றாண்டில் மனித சமூகம் பயன்படுத்திய வளங்களை விட கடந்த சில தசாப்தங்களில் பயன்படுத்திய வளங்கள் பல மடங்கு அதிகம். பூமியின் வளங்கள் முடிவற்றவை அல்ல. இருப்பினும் பொருளாதார வளர்ச்சி என்கிற பெயரில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மேலும் அதிக உற்பத்தியையும் அதிக நுகர்வையும் ஊக்குவிக்கிறது. உலகமயமாக்கலும் முதலாளித்துவ பொருளாதாரமும் மனிதர்களை தேவைக்காக அல்ல, வெறும் ஆசைக்காக வாங்கும் சமூகமாக மாற்றியுள்ளன. இன்றைக்கு ஒரு புதிய திறன்பேசி சந்தைக்கு வந்தவுடன் நம் கையில் இருக்கும் கருவி பழையதாக தோன்றுகிறது. ஆனால் அந்த சிறிய கருவிக்குள் இருக்கும் மதிப்புமிக்க உலோகங்கள் எங்கிருந்து வந்தன? ஒரு திறன்பேசி தயாரிக்க பயன்படும் அரிய கனிமங்கள், உலோகங்களை பெற உலகின் பல பகுதிகளில் மலைகள் வெட்டப்படுகின்றன, காடுகள் அழிக்கப்படுகின்றன, ஆறுகள் மாசுபடுத்தப்படுகின்றன, ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் தங்கள் வாழிடங்களை இழக்கின்றன. சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை திறன்பேசியை நாம் மாற்றுகிறோம். ஆனால் அதற்காக அழிக்கப்பட்ட காடுகள் மீண்டும் வளர பல சதாப்தங்கள் தேவைப்படுகின்றன. ஒரு விலங்கு இழந்த வாழிடத்தை மீண்டும் உருவாக்க பல தலைமுறைகள் தேவைப்படுகின்றன. இந்த காத்திரமான உண்மையை நவீன வாழ்க்கை முறை நம்மிடமிருந்து மறைத்து விட்டது. இந்தியாவின் காடுகளில் பல ஆண்டுகளாக நான் கண்ட உண்மை ஒன்று உண்டு. யானைகள் மனிதர்களின் நிலங்களுக்குள் வருவதில்லை, மனிதர்கள்தான் யானைகளின் வாழிடங்களுக்குள் சென்று வருகிறோம். காடுகள் சுருங்கும் போது யானைகள் தங்கள் மரபார்ந்த வழித்தடங்களை இழக்கின்றன. உணவையும் நீரையும் தேடி கிராமங்களுக்குள் நுழைகின்றன. அதன் விளைவாக மனிதர்களும் யானைகளும் உயிரிழக்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மனிதர்களும் 100 கணக்கான யானைகளும் மனித யானை எதிர்கொள்ளலில் உயிரிழந்துள்ளனர். இந்த மரணங்களின் பின்னால் வெறும் காட்டு விலங்குகள் இல்லை, வளர்ச்சி என்கிற பெயரில் நாம் எடுத்த பல தவறான முடிவுகளும் உள்ளன. விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள ராஜபாளையம் சிறுவிலிபுத்தூர் வத்தராய்ப்பு பகுதியில் மா, தென்னை, பலா, வாழை, கரும்பு ஆகியவை 1000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தெரிந்ததே. கோடை காலத்தில் உணவு மற்றும் தண்ணீரை தேடி வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டு யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் ராஜபாளையம் சிறுவிலிபுத்தூர் பகுதியில் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதால் வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து வனப்பகுதிக்குள் திசை திருப்பிவிட்டனர். இன்று உலகம் காலநிலை மாற்றத்தை பற்றி பேசுகிறது. ஆனால் அதற்கு அடிப்படை காரணமான அளவுக்கு மீறிய நுகர்வை பற்றி பேச தயங்குகிறோம். நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளும், அணியும் ஒவ்வொரு ஆடையும், ஒவ்வொரு மின்னணு கருவியும் பூமியின் எங்கோ ஒரு பகுதியில் ஒரு அழிவை உருவாக்குகிறது. அந்த விலையை கொடுப்பது பெரும்பாலும் காடுகளும் ஆறுகளும் விலங்குகளும், இறுதியில் நம் குழந்தைகளுமே. இந்த பூமி நமக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. நம்முடன் வாழும் கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கும் இன்னும் பிறக்காத நம் தலைமுறைகளுக்குமே பூமி மீது சமமான உரிமை உள்ளது. நமது வசதியான வாழ்க்கைக்காக அவர்களின் எதிர்காலத்தை அடமானம் வைக்க முடியாது. மாற்றம் அரசாங்கத்திடமிருந்து தொடங்கலாம், நிறுவனங்களும் பொறுப்பேற்கலாம். ஆனால் உண்மையான மாற்றம் ஒவ்வொரு மனிதரின் மனதில்தான் தொடங்க வேண்டும்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.

அகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இனிமையுடன் இணைவது வைஷ்ணவி. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்றைய நாள் சிறப்புகளை தெரிந்து கொள்வோம். நேயர்களே, வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருக்கட்டும் என்ற பொன்மொழிக்கு சொந்தக்காரர் அன்னை தெரசா அவர்கள். அன்பிற்கு இலக்கணமானவர், சேவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர், அன்பால் உலகை வசப்படுத்தியவர். 1910 ஆகஸ்ட் 26 அதாவது இன்றைய தினத்தில் மெசிடோனியாவில் ஸ்காப்ஜே என்ற இடத்தில் பிறந்தவர். 18 அயர்லாந்தில் நன் ட்ரைனிங்க்கு போய் அங்கிருந்து 1929 இந்தியாவிற்கு வந்தவர். இறை போதனை மட்டும் போதாது, இறைவன் சொன்னதை செயல்படுத்தி காட்டுவதுதான் சரி என முடிவெடுத்து கொல்கத்தா ஏழைகளுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அன்னை தெரசா. அவரை இந்த நாளில் போற்றி வணங்குவோம், நம்மால் இயன்ற சேவைகளை செய்வோம் என இந்நாளில் உறுதியேற்றுக் கொள்வோம்.

நேரம் 7:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அறிவோம் ஆயிரம். மேலும் இன்றைய நாள் மிலாடி நபி பெருநாள், முகமது நபி அவர்களின் பிறந்த தினம். உலக பெண்கள் சமத்துவ தினம் மற்றும் ஓணம் பண்டிகை இன்று. கேரளாவின் முக்கிய பண்டிகை நாள் ஓணம் திருநாள். இந்த கோலாகலமான அறுவடை திருவிழா மகாபலி மன்னரின் புகழ்பெற்ற வருகையை குறிப்பதோடு பாரம்பரிய விருந்துகள், மலர் விரிப்புகள் மற்றும் கலாச்சார அணிவகுப்புகள் மூலம் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுர தென்றல் கேட்டு ரசிப்போம் மாணவர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுர தென்றலாய் பாடல் வருகிறது. தலைவாசல் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில்.

0: மீண்டும் மதுரத்தென்றலில் இணைவோம். 7:35 தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ்

0: நீரிணை பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனிதமிக்க நாளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நபிகள் நாயகத்தின் போதனைகளை நினைவு கூறும் தருணமாக மிலாது நபி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவதற்கு நபிகள் நாயகத்தின் போதனைகள் நமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தேசிய பாதுகாப்பு உத்திகள் குறித்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மேம்பட்டால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் நக்சல் பாதிப்புகள், போதைப்பொருள் உள்ளிட்ட பிரச்சினைகள் பல தசாப்தங்களாக நீடித்த நிலையில் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது அந்த மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், மாநில காவல்துறையினருடன் மத்திய பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த நிலையை உருவாக்கியிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப்பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சீனா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், இந்தியா சீனா எல்லை தொடர்பான சிறப்பு பிரதிநிதிகள் பங்கேற்ற 25வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அந்நாட்டு அமைச்சர் வாங் யீவுடன் தலைமை வகித்து பேசினார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாட்டு எல்லை தொடர்பான பிரச்சினை குறித்து வலுவான கருத்துக்களை இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால நலன் மற்றும் ஒட்டுமொத்த எல்லை சூழலை கருத்தில் கொண்டு அரசியல் ரீதியிலான தீர்வு காண்பதற்கு இருதரப்பிலும் தொடர்ந்து செயலாற்ற ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தியான்ஜின் நகரிலும், 2024 அக்டோபர் மாதம் காசன் நகரிலும் இரு நாடுகளின் தலைவர்கள் இடையே முக்கியமான ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இருதரப்பிலும் எடுத்துரைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வெளியிட்டார். புதுதில்லியில் குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணி மைந்தன் எழுதிய க. ராசாராம் அரசியல் மற்றும் சமூக பேராளுமை என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் மூன்று முன்னாள் முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் க. ராசாராம் என்று புகழாரம் சூட்டினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேசிய தலைவர்களுடனும் நட்புறவை கொண்டிருந்தவர் என்றும், இலக்கியம் மற்றும் எழுத்தில் ஆர்வம் கொண்டவராக அவர் திகழ்ந்ததாகவும் குடியரசுத் துணைத் தலைவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 இடங்களில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பங்கேற்கலாம் என்று மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவ சண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஸோ வருகிற 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி மூலமாக 2 இடத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்களோட பேச இருக்கிறாங்க. வேடசந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் NPR கலை மற்றும் அறிவியல் கல்லூரிலையும் வந்துட்டு பேசுகிறாங்க. இதில் வந்துட்டு நேஷ்னல் யூத் ஐகான்ஸு, நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மற்றும் நம்மளுடைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்மளுடைய விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடலும் நடத்த இதுல விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். மேலும் வந்துட்டு இந்த கலந்துரையாடல் முடிவுல என்னென்ன கருத்துக்கள் பகிரப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு அனுப்பப்பட்டு அது மேல பரிசீலிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க.
0: கனடாவிற்கு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் டொரண்டோ சென்றடைந்தார். கனடா மற்றும் அமெரிக்காவில் நிதியமைச்சர் 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முதலீடு வாய்ப்புகளை தீவிரப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். முதற்கட்டமாக கனடா சென்றுள்ள அவர் அங்கு நடைபெறும் பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு நிதியமைச்சர் பிரான்கோயிஸ் ஃபில்பேயுடன் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான முக்கிய தளமாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும், இருதரப்பு முதலீடு வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச முன்னுரிமைகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் வசதியாக இருக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன்

0: முதலீடு தொடர்பான வட்டமேஜை நிகழ்ச்சியிலும் நிதியமைச்சர் கலந்து கொள்கிறார். வரும் 28ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் அவர் சிகாகோ, ஆஸ்வெலி, நியூயார்க் நகரங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்ட கடந்த 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் இத்திட்டம் பொதுமக்கள், வியாபாரிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டம் தங்களின் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். நான் மளிகை கடை ஒன்று வச்சிருக்கேன். யூபிஐ கொண்டு வந்ததுனால நல்ல பயன் கிடைச்சிருக்கு. யூபிஐனா பல பேர் வந்து பணம் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு ஈஸியாக போகுது. பணம் வந்து யாரும் கையில் கொண்டு போக வேண்டிய கிடையாது. இது ஒரு சேஃப்டியான இது. இந்த திட்டத்தினால வந்து மக்கள் நல்லா பயன் அடைஞ்சிருக்காங்க. எங்கள் வழக்கார கஸ்டமரும் பெரும்பாலும் பண பரிவர்த்தனை வந்து யூபிஐயில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.
2: டிஜிட்டல் இந்தியாவுடைய திட்டம் அருமையான திட்டம். இதனால குறு சிறு வியாபாரிகள், பிளாட்பார வியாபாரிகள் மற்றும் எண்ணற்ற பயனாளர்கள் பயனடைந்து இருக்காங்க. பெரிய உன்னதமான திட்டம். இந்த திட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கோம்.
3: டிஜிட்டல் இந்தியா திட்டம் முன்னாடி பேங்க்ல போய் ஒரு மணி நேரம் காத்திருந்து செல்லாம் எழுதி நேர பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் காத்திருக்கணும். இது ஒரு நிமிஷத்து ஒரு செகண்ட்ல அந்த திட்டத்தால பொதுமக்கள் ரொம்ப நல்லா பயன்படுறாங்க. நல்ல திட்டம், அருமையான திட்டம். பிரதமர் மோடிக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்று போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும் போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். தலைநகர் தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் லக்ஷ்மி யோஜனா திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார். தல்கதோரா மைதானத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த திட்ட பயணிகளுக்கு அதற்கான அனுமதி கடிதங்களை முதலமைச்சர் வழங்கவுள்ளார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்க இத்திட்டம் வகை செய்கிறது. ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நீரிணையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த அனைத்து கண்ணிவெடிகளும் அகற்றப்பட்டும் செயலிழக்கச் செய்தும் அமெரிக்க கடற்படை நடவடிக்கை எடுத்திருப்பதாக சமூக வலைதளத்தில் திரு ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் புதிதாக கண்ணிவெடிகளை ஈரான் வைக்குமானால் அவற்றையும் தங்கள் நாட்டு இராணுவம் அழிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ, ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள். இப்போ நாள் வழி முறைகள் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் எப்படி கடைபிடிக்கிறது?
2: இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா மக்கள்லாம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஜாலி டே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. வாரம் பூரா வந்து இந்த உடம்பு மெஷின் மாதிரி உழைக்குது. ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்ட் கொடுக்குற நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அன்னைக்கு தான் ஓவராக இந்த மிஷினை வேலை வாங்குறீங்க. அப்போது வாரம் பூராவுமே உங்களுக்கு உடம்பு எப்படி நல்லா இருக்கும்? நிச்சயமாக நல்லா இருக்காது. சண்டேஸில் வந்து சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போது சண்டேஸில் நாம் அதிகமாக வெயிலில் ஓடக்கூடாது, போகக்கூடாது. அன்னைக்கு தான் நாம் ஜாலி டே அப்படின்னு ஊர் புறம் சுற்றிட்டு இருக்கோம். அன்னைக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் சனி ஞாயிறுகளில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. திங்கட்கிழமையில் சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். அப்போ அந்த நாட்களில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் சூடான உணவு வகைகள் சாப்பிட்லாம். அன்னைக்கு மிளகு ஜீரகம் நிறைய சேர்ந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் வந்து செவ்வாயோட தாக்கம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து குளிர்ச்சியும் இருக்காது, வெயிலும் இருக்காது. அப்போ அன்னைக்கு மிதமான உணவுப் பொருட்கள். புதன்கிழமையில் நமக்கு இந்த நான்வெஜ் சாப்பிட்றது இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அன்னைக்கு நமக்கு டைஜஸ்டிவ் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வியாழக்கிழமை அப்படிங்கிறது குருவாரம். அன்னையிலேருந்தே வந்து நம்மளோட பாடியை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடணும், டீடாக்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நான்வெஜ் எடுத்திருக்கோம், சண்டேலேருந்து வெட்னஸ்டே வரைக்கும் நான்வெஜ் எடுத்துக்கோம். டீடாக்சிஃபை நம்ம உடலே வந்து தானாக டீடாக்சிஃபை பண்ணிக்கும். இருந்தாலும் இப்போ நாம் சாப்பிட்ற உணவு வகைகளை நாம் உணவுன்னு எடுத்துக்கிற எல்லாமே விஷமாக தான் இருக்குது. இந்த மாதுளம் பழம் வாங்குறீங்க, மாதுளம் பழத்தோட அந்த விதைகள் மட்டும் சோப்பாக இருக்காது, சுற்றி இருக்கிற பகுதிகளும் சோப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு கலர் கலப்படமான ஒரு உணவுப் பொருட்களை தான் இன்றைக்கி நாம் சாப்பிட்டு அப்போ அவ்வளவு நச்சும் நம்ம உடம்புல தான் இருக்கு. இந்த நச்சுக்களை நாம வெளியேற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? நாம வந்து ஃபாஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபாஸ்டிங் ஏன் பண்ணணும் அப்படின்னா உடம்புல இருக்கிற பகுதிகளுக்கு, வயிறு குடல் பகுதிகளுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம், கூட சுத்தமாக்கிக்கிறதுக்கான ஒரு வழிவகைகளை நாம கற்றுக் கொடுக்குறோம். இப்போ நாம சாப்பிட்ற உணவு வகைகள் இன்டெஸ்டினல் வில்லே அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் போய் ஒட்டின்னு இருக்கும். இதெல்லாம் வந்து கிளீன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபாஸ்டிங் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் இருக்கணும். அதனால தான் சாமி பேரை சொல்லி நிறைய பேர் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப ஆட்டோஃபேஜின்னு ரீசெண்டாக சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேன்சர் செல்ஸையே அழிக்கிற தகுதி அந்த ஃபாஸ்டிங்க்கு உண்டு. இப்போ நீங்கள் 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி என்ன பண்ணும், எங்கெங்கே உடம்பில் வந்து குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக சர்வ் ஆகிருக்கும் அதை பூராவும் குளுக்கோஸாக மாற்றி உடம்பு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு வந்து தெம்பு லெவலும் குறையாது, நம்மளோட பாடியோட டீடாக்சிஃபிகேஷன் ஆரம்பிக்கும். செல்ஸில் தான் நாம் சாப்பிட்ற இந்த நச்சு பொருட்கள்லாம் வெளியேறும். இந்த வெளியேற முறைகள் தான் வந்து ஃபாஸ்டிங் லெவல் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ 12 மணி நேரம் அப்படிங்கிறது 24 மணி நேரம் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறப்ப இந்த கேன்சர் செல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம செல்ஸ்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஆட்டோஃபேஜின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டிங் முறையை எல்லாருமே கடைபிடிக்கணும்.
1: ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறோம். இருட்டி போச்சு. காட்டுப்பாதை, கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுருக்குறோம். அந்த வெளிச்சத்தை கொண்டு வழியை புரிஞ்சுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு வந்து வழிமறிக்கிறாங்க ரெண்டு பேர், வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க, டார்ச் லைட் உள்பட. அந்த சமயத்தில் நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எதுக்கு நினச்சி பார்க்க சொல்கிறேன்னா, அதே வேதனை நம்முடைய ஆன்மீக பயணத்தினேயும் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஏன்னா ஆன்மீக பயணத்திலேயும் நடுவில் வந்து வழிப்பறி பண்ணுறவங்க ரெண்டு பேர் வருவாங்களாம். அந்த ரெண்டு பேரும் யாருங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். ஆன்மீக பயணத்தில் நாம் ஒரு எல்லையை நோக்கி பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறோம். விவேகம்ங்கிற விலை உயர்ந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு போய்கிட்டுருக்குறோம். அதை வச்சுக்கிட்டு தான் நாம் எது சரி எது சரியில்லைங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு பிரயாணத்தை தொடர முடியும். விவேகம் இல்லைன்னா நாம் அந்த பிரயாணத்தை தொடர முடியாது. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ரெண்டு கொள்ளைக்காரங்க குறுக்க வந்து அந்த விவேகத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டால் என்ன ஆகுறது? அப்படி தான் ஆயிடுது. சரி, யார் அந்த ரெண்டு கொள்ளைக்காரங்க? ஒருத்தர் பேர் காமம், அதாவது ஆசை. இன்னொருத்தர் பேர் குரோதம், அதாவது கோபம். ஆசையும் சினமும் சேர்ந்து தான் நம்மக்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருளான விவேகத்தை பறிச்சுட்டு போயிடுது. அது ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். டார்ச் லைட்டை தவற விட்டுட்டு இருட்டில் மூழ்கிட்டு நிற்கிறது மாதிரி. அதனால தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா. ஆசை சினம் இது ரெண்டும் மனசில் உண்டாச்சுன்னா அதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சோணுமா, வளர விட்ட ஆபத்து. அப்படி கிள்ளி எறியறதுக்கு நாம் ஒரு கத்தியை உபயோகப்படுத்தணும். அந்த கத்திக்கு பேர் தான் புத்தி. நாமெல்லாம் வழக்கமாக என்ன செய்கிறோம்? முதல்ல கோபப்பட்டுடுறோம், அதுக்கப்புறம் வருத்தப்படுறோம், இனிமேல் கோபமே படக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறோம். இதே தீர்மானத்தை முன்னாடியே பண்ணியிருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஆசையையும் கோபத்தையும் ஆரம்பத்திலேயே எடுத்தறியலைன்னா நம்ம மனோசக்தி குறைஞ்சிக்கிட்டே போயிடும். கடைசியில் நாம் வந்து மிருகங்கள் ஆகிடுவோம். இது பெரியவங்க நமக்கு கொடுக்குற எச்சரிக்கை. சில பேர் எந்த சந்தர்ப்பத்திலையும் கோபப்படுறதில்ல, அதை பார்த்துட்டு நாம் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு பிரயாணி விமான நிலையத்தில் ஒரு பணியாளர்கிட்ட ரொம்ப கோபமாக சண்டை போட்டுட்ருக்கிறார். இந்த பிரயாணி ஜப்பான் போக வேண்டியவர். அந்த சிப்பந்தி பிரயாணிகள் கொண்டுகிட்டு வர்ற பெட்டிகளையெல்லாம் வாங்கி ஒழுங்குபடுத்தி விமானத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியவர். அந்த பிரயாணி இந்த சிப்பந்தியை வாய்க்கு வந்தபடி திட்டிகிட்ருக்கிறார். இவர் பதிலுக்கு கோபம் பண்ணும்ல, படவே இல்லை. ரொம்ப பொறுமையாக புன்முறுவலோடு அவருக்கு பதில் சொல்லிகிட்ருக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறவங்களுக்கு. கொஞ்ச நேரத்தில் விமானம் வந்தது, இந்த பிரயாணி புறப்பட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த சிப்பந்தியை கூப்பிட்டார் ஒருத்தர். ஏங்க, அந்த ஆள் அவ்வளவு கோபமாக திட்டினார், உங்களால் எப்படி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ல முடிஞ்சுது, உங்களுக்கு கோபமே வராதான்னு கேட்டார். என்னுடைய சினத்தை நான் வந்து வெளியில் காட்டிக்க மாட்டேன், நான் அதை கையாளுற விதமே தனியினார் அவர். அது எப்படின்னார் இவர், இப்போ அந்த பிரயாணி ஜப்பானுக்கு போயிட்டுருக்கார், அவருடைய பெட்டி படுக்கையெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு நிதானமாக பதில் சொன்னாராம் அந்த ஆள்.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
4: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
1: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420-2233.

நேரம் 7:44. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தென்றலில் அடுத்த பாடலாக வருகிறது உயிரே திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பில் எஸ். ஜானகி மற்றும் ஸ்ரீகுமார் குழுக்களில். பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%

வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

நேரம் காலை 7:56. மனதை மேய்க்கும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மலபார் போலீஸ் திரைப்படத்திலிருந்து KS சித்ரா மற்றும் சத்யராஜ் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

மீண்டும் கேட்கலாம் மதுரத்தின் 8:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.

0: ആകാശവാണി நேயர்கள் கேட்க இருப்பது மிலாது நபி பெருநாள் உரை. வழங்குகிறார் பேராசிரியர் ஆ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள்.
1: உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு மீலாடி நபி விழாவின் வாழ்த்துக்களை கூறுவதோடு முகமனையும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய

பிறந்த தின விழாவிலே அவர்களை குறித்து ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் அரேபிய தீபகற்பம் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் 570 ரபியுல்லவ்வல் திங்கள் புனித மக்கா நகரில் பிறந்தார்கள். அவர்களின் தந்தையார் பெயர் அப்துல்லா. அன்னார் பிறப்பதற்கு முன்பே இறைவன் அவர்களை தன் பக்கம் அழைத்து கொண்டான். அவர்களின் தாயார் பெயர் ஆமினா அம்மையார். நபிகள் நாயகம் 6வது வயதை அடைந்தபோது அவரும் இறைவனிடத்தில் திரும்பிவிட்டார். பெற்றோரை இழந்த அந்த சிறிய பிள்ளை தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். அவர்களின் மறைவுக்கு பின்னால் தன்னுடைய பெரிய தந்தையான அபு தாலிபினிடத்திலே அவர் வளர்ந்தார். தன்னுடைய சிறு வயது முதலே பொய் பேசாமை, நேர்மை, நம்பிக்கைக்குரிய குணங்களை தன்னகத்தே கொண்டிருந்ததால் அந்த மக்கத்து மக்களெல்லாம் அவரை நம்பிக்கைக்குரியவர் என்கிற அரபி வார்த்தையில் அல் அமீன் என்று அன்போடு அழைத்தனர். தன்னுடைய 25வது வயதில் மக்காவில கண்ணியமிக்க வணிக சீமாட்டியான அன்னை கதீஜா அவர்களுடைய வியாபார பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நேர்மையோடும் நட்பண்புகளோடும் வியாபாரத்தை கவனித்து வந்தார்கள். அவர்களுடைய நற்குணங்களை பார்த்து அவர் மீது ஈடுபாடு கொண்ட அன்னை கதீஜா அவரை திருமணம் செய்ய விரும்பினார். இரு வீட்டார் சம்மதத்தோடு 25 வயதை நிரம்பிய நபிகள் நாயகம் அவர்கள் அன்னை கதீஜா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அந்த நேரத்தில் கதீஜா அவர்களுக்கு 40 வயதை தொட்டிருந்தது. 3 ஆண் குழந்தைகளையும் 4 பெண் குழந்தைகளையும் இறைவன் அவர்களுக்கு வழங்கி அருளினான். அன்னை மாரியா கிபித்தியா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணின் மூலம் இப்ராஹிம் என்ற ஒரு மகனைத் தவிர மற்ற அனைத்து குழந்தைகளையும் அன்னை கதீஜாவின் வழியாகவே இறைவன் அவருக்கு அருளினான். ஆண்களின் அல் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் 3 பேருமே சிறிய வயதிலேயே இவ்வுலகத்தை விட்டு உயிர் நீத்து விட்டார்கள். பெண் குழந்தைகள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா என்கிற 4 பெண்மக்களுக்கு மிகச்சிறந்த தந்தையாக திகழ்ந்தார்கள். குறிப்பாக அன்னை ஃபாத்திமா அவர்களுடைய புகழ் உலகெங்கும் பரவியது. அவர்களின் வழியாக அவர்களுடைய வம்சாவளி விருத்தி பெற்றது. நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் தோன்றிய நேரத்தில் மக்காவினுடைய அந்த நகர சமூகம் கலாச்சார மத சீரழிவு, மது, சூது, பெண்ணடிமைத்தனம், பழங்குடி மக்களிடையே ஏற்படுகிற மோதல்கள், சமூக ஏற்றத்தாழ்வு, கொலை கொள்ளை ஆகியவை மலிந்திருந்தன. 40வது வயதில் ஹிரா என்ற குகையில் இறை தியானத்தில் இருந்தபோது முதன் முதலாக அவருக்கு இறை செய்தி குர்ஆன் என்பதின் வழியாக அருளப்பட்டது. அதற்கு வஹி என்று சொல்லப்படும். அதை இறைவன் அவருக்கு குர்ஆனாக அருளினான். அதில் ஓரிறை கொள்கை, இறைவனை மட்டும் வழிபட வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும், மக்காவிலே இருக்கிற அநியாயக்கார தலைவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களுக்கு நியாயத்தை கற்பிக்க வேண்டும் என்கிற அறிவுடையோடு அந்த வஹி என்கிற குர்ஆன் அவருக்கு அருளப்பட்டது. இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கிய மாபெரும் அற்புதம், மனிதகுலத்திற்கான இறுதி வழிகாட்டியும் இந்த குர்ஆனே ஆகும். இதை இறைவன் ரமதான் மாதத்தில் லைலத்துல் கதிர் என்கிற இரவிலே அருளினான். அருளப்பட்ட காலம் முதல் இன்று வரை ஒரு எழுத்து கூட மாறாமல் இருப்பது இந்த திருக்குர்ஆனின் சிறப்பம்சமாகும். இறைவனின் நேரடி பாதுகாப்பில் இருக்கும் புனித நூல் இந்த நூலாகும். இது வெறும் வழிபாட்டு நூல் மட்டுமல்ல, ஆன்மீகத்தை சொல்லுவதோடு அறிவியலையும் சட்டத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பவியல் மற்றும் மனித உரிமைகளின் முழு வழிகாட்டியாக இவ்வேதம் திகழ்கிறது. ஒரு அமைதியான சூழல் உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சத்திய மார்க்கத்தை, இறைவனால் தரப்பட்ட அந்த வழிகாட்டுதலை மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி கிபி 622 மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி இடம்பெயர்ந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். இந்த நிகழ்வு வரலாற்றிலே ஹிஜ்ரத் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வே இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் கணிப்பின் தொடக்கமாக அமைந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு

அவர்களோடு இருந்த தோழர்கள்தான் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களை தோழரென்றே கடைசி வரையும் அழைத்தார். சஹாபாக்கள் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் என்று சொன்னால் தோழர்கள் என்ற அர்த்தம். தன்னோடு இருந்த, தன்னுடைய வழியை பின்பற்றிய, தனக்கு எல்லா வகையிலும் உதவியோடு இருந்த அவர்களை தோழர் என்று அழைத்தார். நபிகள் நாயகம் அவர்களுடைய சீர்திருத்தத்தை உலகமெங்கும் எடுத்து சென்று மிகப்பெரிய தியாகத்தை மேற்கொண்டவர்கள் இவர்கள்தான். அவர்களிலே மிக முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு

சீர்திருத்தத்தை உலகமெங்கும் எடுத்துச் சென்று மிகப்பெரிய தியாகத்தை மேற்கொண்டவர்கள் இவர்கள்தான். அவர்களிலே மிக முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு ஹத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி என்கிற இந்த நான்கு பேரும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பின்னால் கலீஃபாக்களாக இருந்து அவர்களுக்கு பின்வந்த அந்த மக்களை வழிநடத்தினார்கள் என்பது மிகவும் சிறப்பான ஒரு செய்தியாகும். மக்காவிலிருந்து அவரோடு வந்த அந்த மக்களுக்கு முஹாஜிர்கள் என்று சொல்லுகிற புலம்பெயர்ந்தவர்கள் என்கிற பெயரோடு அழைக்கப்படுகின்றனர். அப்படி மதீனா நகருக்கு வந்த அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் தந்து, புகலிடம் தந்து, தங்களோடு தோளுக்கு தோளாக நின்ற அந்த தோழர்களுக்கு அன்சாரிகள், உதவி செய்பவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்பட்டனர். நபிகள் நாயகம் அவர்களுக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்ட பணி மனிதர்களை ஓர் இறை பக்கம் அழைக்க வேண்டும். அவர்களிடத்தில் வன்முறையோ வற்புறுத்துதலோ ஒருபோதும் எந்த மாற்றத்தையும் ஏற்படாது. அன்பின் வழியில் உங்களுடைய அழைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். அன்பாலும் நற்பண்பாலும் தான் மனிதகுலத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற வழிகாட்டுதலை இறைவன் சொல்லியிருந்தான். தான் வாழ்கிற காலத்தில் தன்னோடு இருந்த மக்களிடத்திலே யாரெல்லாம் இதேபோன்று நன்மையின் பக்கம் அன்பின் வழியில் அழைத்தார்களோ அத்தனை பேரையும் நீங்கள் நம்ப வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் கற்க வேண்டும். அவர்களுடைய வழிகளை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று உலகத்தில் தோன்றிய ஆயிரக்கணக்கான வழிகாட்டிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் நல்வழியின் பக்கம் அழைக்கிற போது மக்களுக்கு எளிமையாக்குங்கள், கடினமாக்காதீர்கள், நற்செய்தி சொல்லுங்கள், வெறுப்புகளை விதைக்காதீர்கள் என்கிற முதன்மையான வழிகாட்டுதலை அவர் நமக்கு விட்டு சென்றார். அதுபோன்றே தான் வாழ்ந்து காட்டிய பிறகே மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கியும் அவர்களுக்கு நல்லுபதேசமும் செய்தார்கள். வரலாற்றில் நபிகள் நாயகம் செய்த மிகப்பெரிய புரட்சி நிறைய இருந்தாலும் குறிப்பாக பெண்ணடிமைத்தனத்தை நீக்கியதும் பெண் குழந்தைகளை கொண்டாடியதுமாகும். அறியாமை கால அரேபியாவில் பெண்கள் வெறும் போகப் பொருளாகவும் சுமையாகவும் கருதப்பட்டனர். பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே உயிரோடு புதைக்கிற கொடூர நிலை அங்கே நிலவி வந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை வெளியே சொல்லுகிற போது முதலாவது சொன்ன செய்தி, யார் பெண் குழந்தைகளை அன்போடு வளர்த்து ஆளாக்குகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் மிகச்சிறந்த வாழ்க்கையை தருவான் என்று அறிவித்ததோடு பெண் குழந்தைகள் கொள்ளுவதை முற்றிலும் ஒழித்தார். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தார். திருமணத்தில் சுதந்திரம், விவாகரத்தில் உரிமை அந்த காலத்திலே அவர் பெற்றுத்தந்தார். தாயின் காலடியில்தான் சுவனம் இருக்கிறது என்று கூறி தாய்க்கு எதிராக வார்த்தைகளை உயர்த்துவது கூட பாவம் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுத்தார். மனிதன் மனிதனை அடிமைப்படுத்துகிற முறை உலகெங்கும் பரவியிருந்த காலத்தில் அடிமை முறைக்கு எதிராக நபிகள் குரல் கொடுத்தார். மனிதன் தவறிழைத்து விட்டால் அந்த தவறுக்கு பரிகாரமாக அடிமைகளை விடுதலை செய்தால் அது பரிகாரமாகும் என்று சொன்னார். நீங்கள் உண்பதையே உங்களிடம் பணியாற்றுகிறவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள், நீங்கள் உடுத்துவதை அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். மிக உயர்ந்த இஸ்லாத்தின் பாங்கான தொழுகைக்கான அழைப்பான அதை செய்வதற்கு பிலால் என்கிற அடிமையை முற்படுத்தினார். சமூகத்தில் புறையோடி போயிருந்த கெட்ட பழக்கங்கள் அவற்றிற்கு எதிராக களமாடியதோடு தன் வாழ்நாளில் எவற்றையெல்லாம் தவறு என்று நிரூபித்தாரோ அத்துணையும் இல்லாத ஒரு சமூகத்தை கெட்டி எழுப்பியதுதான் நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற மிகப்பெரிய செய்தி. நபிகளார் வட்டி முறையை முற்றிலும் தடை செய்ததோடு சுரண்டலற்ற பொருளாதார அமைப்பை உருவாக்கினார். வட்டி வாங்கக்கூடாது என்பதற்கு தடை செய்ததோடு மட்டுமல்லாமல் ஜக்காத் என்று சொல்லுகிற கட்டாய தானம், செல்வந்தர்களின் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை கடமையாக்கினார். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு வட்டியில்லாமல் கடன் கொடுத்து உதவ வேண்டும் என்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தினார். மதுவையும் சூதையும் முற்றிலுமாக தடை செய்தார். நீதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு மதீனா சாசனம் என்கிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே இருந்த மக்களுக்கு மத்தியில் மதச்சார்பினை ஏற்படுத்தி செயல்பட்டது நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கது.
தான் இறப்பதற்கு முன்னால் செய்த அந்த ஹஜ்ஜின் போது அவர் நிகழ்த்திய உரை

0: மனித உரிமை சாசனத்தின் மிக உச்சகட்டமான ஒரு அமைப்பாகும். இறை பக்தியே ஒரு நல்ல மனிதனாக நடப்பதே, இந்த உலகத்தில் இறைவனுக்கு பிரியமானதாகவும் இந்த உலகத்தில் அவரை நல்லதாகவும் அடையாளம் காட்டும் என்று சொல்லிச் சென்றார். 632 ரபியுல் அவ்வல் திங்கள் 12 தனது 63 வயதில் மதீனாவில் வைத்து மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற பரிசுத்தமான குர்ஆனும் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களும் என்றும் மனிதகுலத்திற்கு நல்வழிகாட்டி ஒளியாக திகழ்கின்றன. உயர்ந்த அந்த நபிகள் நாயகம் பிறந்த நாளை கொண்டாடுகிற நாள்தான் இந்த மீலாடி நபி. இந்த நாளினுடைய வாழ்த்தாக மீண்டும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறுவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: நேயர்கள், இதுவரை மீலாது நபி பெருநாள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
3: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
2: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
3: அதுக்கு என்னமா பண்றது?
2: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
2: வெப்ப அலை வீச போகுது, ஒன்னு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
3: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
2: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
3: அதுக்கு
2: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
3: சூப்பர் தங்கச்சி.
4: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலா கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning. I am Shagun Chopra. The headlines. Prime Minister Narendra Modi reviews infrastructure projects worth 30,000 crore rupees at Pragati meeting. Union Home Minister Amit Shah sets 1-year deadline for 100% implementation of 3 new criminal laws. Delhi government to hand over approval letters to 4,000 eligible women beneficiaries under Lakshmi Yojana today. India and China agreed to continue their work in seeking political settlement of boundary question for overall and long-term interests. Eid Milad-un-Nabi, birth anniversary of Prophet Muhammad being celebrated today. Keralites across the globe celebrating Thiruvonam, most auspicious day of Onam. And R. Pragyanan cruises into finals of Grand Chess Tour's last leg after 19-9 win over Germany's Vincent Keimer. And now the news.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30. இனிமையான பாடல்களை உங்கள் செவிகளுக்கு வழங்க இருக்கிறது மதுர சென்ட்ரல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர சென்ட்ரலில் முதல் பாடலாக வருகிறது சந்திரலேகா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் பிரீத்தி உத்தம் சிங் குரல்களில். பாடல் இதோ.

மைக்கா திரைப்படத்திலிருந்து சிப்ரான் இசையமைப்பில் சதாப் வர்தி மற்றும் சின்மை குரல்களில் பாடல் கேட்டு ரசித்தோம் நேர்களே. முற்பகல் 11 மணிக்கு அன்னை தெரசா பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி. தூய உள்ளம் தொண்டுள்ளம் சிறப்புரை வழங்குகிறார் மதுரை கூடல் நகர் புனித அந்தோனியர் நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியை சகோதரி செபத்தியம்மாள் அவர்கள். மதுரத்தின்னலில் அடுத்த பாடலாக தொட்டால் பூமலரும் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் ஹரிச்சரண் மற்றும் யுவன் சங்கர் ராஜா குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

இனிமையான பாடலை கேட்டோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது பீச் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் ஜோனிட்டா காந்தி மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொது நலன்
5: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

மதுரத்தண்டலின் நிறைவு பாடலாக வருகிறது பம்பாய் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் கே எஸ் சித்ரா ஏஆர் ரஹ்மான் மற்றும் குழுவினர் குரல்களில். பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

இன்றைய நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் பஞ்சநதீச பாகிமாம் என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய இயற்கீர்த்தனை, ராகம் பூர்ணச்சந்திரிகா, ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:21. அரங்கிசை நிகழ்ச்சியில் சிஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சிஎன் பாலாஜி அவர்கள் பிரதங்கம். அடுத்து முறிப்பேமுகலிகே, முகாரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

முகாரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவாக துங்கா தரங்கே கங்கே, சதாசிவ பிரம்மேந்தர் கீர்த்தனை, ராகம் குந்தலவராளி, ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டோம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம்,

நேரம் காலை 10:30. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இன்று எனக்கு பிடித்த சில பாடல்களை உங்களுடன் பகிர்தல் மிக்க மகிழ்ச்சி நேர்களே. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வர இருக்கிறது நரசிம்மா திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில் கல்பனா மற்றும் பிரதாப் சந்திரன் பாடிய பாடல். இதோ கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தச புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமா தாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: வாழ்க்கையை
4: நேரம் காலை 10:15. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 4 ஸ்டூடெண்ட் திரைப்படத்திலிருந்து ஜாஸி கிஃப்ட் இசைத்து பாடிய பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் காலை 10:21. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கோப்ரா திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் நகுல் அபயங்கர் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்கும் விஞ்ஞான வீணை கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
3: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
0: தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: நேரம் 10:00.

57 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வர இருக்கிறது பாபநாசம் திரைப்படத்திலிருந்து ஜிப்ரான் இசையமைப்பில் சுந்தர் நாராயண ராவ் மற்றும் மாளவிகா குரல்களில் பாடல். இதோ கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நேரம் 10:33. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நான் அவனிலை திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையமைப்பில் நரேஷ் ஐயர் மற்றும் தீபா மரியம் குரல்களில் பாடல் இதோ.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் தொந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டூட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டூட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் இப்பது ஜோடு.

வேட்டையின் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அனிருத் ரவிச்சந்தர், தீப்தி சுரேஷ், யுகேந்திரன் வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269.

0: சாப்பிட்டு தான் பார்க்கலாம். அக்கா உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
1: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
0: அக்கா ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
0: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
1: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
0: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
0: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
1: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
0: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் காலை 10:44. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 12B திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் சுக்விந்தர் சிங் மற்றும் ஃபெபி மணி குரல்களில் பாடல் இதோ கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: தாத்தா இது என்ன செடி?
1: டாங்கரின் ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்
0: தாத்தா. வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
1: எதுக்கு?
0: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
1: ஓ தேங்க்ஸ் கப்பு,
2: நேரம் காலை 10:50. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வரிசையில் லீலை திரைப்படத்திலிருந்து சதீஷ் சக்கரவர்த்தி இசைத்து பாடிய பாடல் கேட்கலாமே.

0: நினைத்தால இனிக்கும் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையமைத்து பாடிய பாடல் கேட்டோம். ஒலித்த இந்த பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல். நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், தூய உள்ளம் தொண்டுள்ளம். அன்னை தெரசா அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி சிறப்புரை வழங்குகிறார் மதுரை கூடல் நகர் புனித அந்தோனியார் நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை சகோதரி சபத்தியம்மாள் அவர்கள்.
2: வணக்கம். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி, ஒரு அன்பான புன்னகை, இவையும் பிறரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அன்பே உலகின் மிகப்பெரிய சக்தி. அன்பையே ஆடையாய் அணிந்து, அருளையே நெஞ்சில் சுமந்து, ஆதரவற்றோரின் கண்ணீரை துடைத்தவர் அன்னை தெரேசா. பசியோடு இருந்தவருக்கு உணவாகி, நோயுற்றோருக்கு மருந்தாகி, தனிமையில் தவித்தவருக்கு துணையாகி, தாயன்பை உலகிற்கு தந்தவர். மதம் பார்த்ததில்லை, மொழி பார்த்ததில்லை, மனிதம் ஒன்றே என்ற உண்மையை இந்த மண்ணுலகிற்கு உணர்த்தியவர். சிறு கரங்களில் நம்பிக்கை விதைத்து, சிதைந்த இதயங்களில் அன்பை விதைத்து, சேவைதான் உயர்ந்த வாழ்க்கை என்ற செயலால் செய்து காட்டிய தெய்வ திருமகள், உலகம் போற்றும் அன்பின் விளக்கு, உயிர்கள் வாழ ஏற்றிய விளக்கு அன்னை தெரேசா. உம் சேவை என்றும் அழியாத ஒளி. அன்னை தெரேசா ஒரு அன்பின் அடையாளம். 1910 ஆகஸ்ட் 26 ஸ்கோப்சே நகரில் பிறந்தார் அன்னை தெரேசா. இவருடைய இயற்பெயர் ஆக்னஸ் கோன்சா போஜியோசி. சிறு வயதிலிருந்தே பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் இறை நம்பிக்கையும் அவரிடம் வளர்ந்தன. பின்னாளில் இந்தியாவிற்கு வந்து ஏழைகள் மற்றும் ஆதரவற்ற மக்களுக்காக தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர். வசதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் ஆதரவற்றவர்கள், நோயுற்றவர்கள், ஏழைகள் மற்றும் கைவிடப்பட்டவர்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மனிதருக்கு செய்யும் சேவையே உயர்ந்த சேவை என்பதை தனது செயல்களால் உலகிற்கு உணர்த்தியவர். பசியால் வாடியவர்களுக்கு

அவர்களுக்கு உணவு வழங்கினார். நோயால் துன்புற்றவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். தனிமையில் தவித்தவர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் வழங்கினார். அவருடைய சேவை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ மதத்திற்கோ மட்டுமல்ல, மனித நேயமே அவரது சேவையின் அடிப்படை. அன்னை தெரேசா நமக்கு கற்றுத்தந்த மிக பெரிய பாடம் என்ன? உலகத்தை மாற்ற பெரிய செயல்கள் செய்ய வேண்டியதில்லை. நம்மை சுற்றியுள்ள ஒருவருக்கு அன்பும் உதவியும் செய்தாலே போதும். அன்னை தெரேசா மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டி என்ற அமைப்பை உருவாக்கி உலகம் முழுவதும் ஏழை நோயாளி மற்றும் ஆதரவற்ற மக்களுக்கு சேவை செய்யும் பணியை விரிவுபடுத்தினார். அவரது தலைமையில் இந்த அமைப்பு பல நாடுகளில் பரவி எண்ணற்ற உயிர்களுக்கு நம்பிக்கையாக மாறியது. அவருடைய தன்னலமற்ற சேவையை பாராட்டி 1919 ஆண்டு அவருக்கு நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பரிசு தொகையையும் அவர் ஏழை மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தினார் என்பது அவரது உயர்ந்த மனப்பான்மையை காட்டுகிறது. மனிதனுக்கு செய்யும் சேவையே உயர்ந்த சேவை என்பதை தனது செயல்களால் உலகிற்கு உணர்த்தினார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு அவரது சேவையின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு நாள் கொல்கத்தாவின் தெருவில் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சாலையோரத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒருவரை அன்னை தெரேசா கண்டார். பலரும் அவரை கவனிக்காமல் கண்டுகொள்ளாமல் சென்ற போதும் அன்னை தெரேசா அவரை பார்த்து அவரை தூக்கி தனது இல்லத்திற்கு கொண்டு சென்று அவருக்கு சிகிச்சை அளித்து அன்போடு அவரை பராமரித்தார். அந்த மனிதர் தனது கடைசி நிமிடங்களை அன்பும் மரியாதையும் சூழ்ந்த நிலையில் கழித்தார். இதுவே அன்னை தெரேசாவின் மனித நேயத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு. இதேபோல் பல நேரங்களில் அவர் இரவு நேரங்களிலும் தெருக்களில் சென்று உதவி தேவைப்படுவோரை தேடிச் சென்று காப்பாற்றியுள்ளார். யாரும் கவனிக்காதவர்களே எனக்கு மிகவும் முக்கியமானவர்கள் என்று அவர் கூறிய வார்த்தைகள் அவரது மனிதத்தின் உயர்வை காட்டுகின்றன. பசியால் வாடியவர்களுக்கு உணவு வழங்கினார். நோயால் துன்புற்றவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். தனிமையில் தவித்தவர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் வழங்கினார். மரணத்தின் விளிம்பில் இருந்தவர்களுக்கும் மரியாதையான இறுதி நிமிடங்களை வழங்கினார். அவர் அடிக்கடி கூறிய ஒரு முக்கியமான கருத்து, நீங்கள் எங்கு இருந்தாலும் அன்பை பரப்புங்கள். அன்பே உலகின் மிகப்பெரிய சக்தி. கொல்கத்தாவில் தங்கியிருந்த தெரேசா அங்கு வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த ஏழை மக்கள் தொழிலாளர்களின் நிலை, வேலையில்லா திண்டாட்டம், பசியுடன் திரிந்த குழந்தைகள், சுகாதாரமற்ற குடியிருப்புகள், வியாதியுடன் கூடிய மக்களை கண்டு வருத்தம் கொண்டார். அந்த சூழலில் டார்ஜிங்கில் இருந்து லொரேட்டா இல்ல பள்ளியில் ஆசிரியர் பணிக்கு நியமிக்கப்பட்டார். குழந்தைகளிடம் அன்பு காட்டி பாடம் கற்பித்தார். சில காலங்களிலேயே இந்தியாதான் இனி என் தாய்நாடு என முடிவெடுத்தார். இந்தி மொழியும் கற்றுக்கொண்டார். மீண்டும் கொல்கத்தாவிற்கே பணிமாறுதல் செய்யப்பட்டார். அங்கு கல்வியுடன் சமூக சேவையும் செய்ய வேண்டியதாயிற்று. அப்படி குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதை தவிர குழந்தைகளை குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டினார். ஏழை மக்களையும் தேடிச் சென்று சேவைகள் செய்தார். ஆசிரியையாக இருந்த தெரேசா பின்னாளில் பள்ளி முதல்வரானார். 17 ஆண்டுகள் கல்வி பணியிலிருந்து ஏராளமான நல்ல அனுபவங்களை கற்றுக்கொண்டார். 1942-43 ஆண்டுகளில் 2 உலகப் போரும் விடுதலை போராட்டங்களும் உச்சத்தில் இருந்தன. மக்கள் பஞ்சத்தில் தவிப்பதை கண்டு அவர்களுக்கு அதிக நேரம் உதவி செய்ய நினைத்தார் தெரேசா. ஆனால் லொரேட்டாவின் விதிமுறைகள் அதற்கு ஒத்துழைக்காத காரணத்தால் கல்வி பணியில் இருந்து விலக முடிவெடுத்தார். 1948 ஏப்ரல் 12 தேதி தன் விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அன்று

முதல் முழு நேரமாக தன் சேவை பணியை தொடங்கினார். அன்றைய தினத்தில் 5 ரூபாய் பணம், 3 நீல நிற சேலைகள் தான் அவரது சொத்தாக இருந்தது. குடிசையில் வதித்த மக்களை சந்தித்து ஆறுதலாக பேசினார். தன்னால் இயன்ற உதவிகளை செய்வதாக உறுதி கூறினார். பாட்னாவில் உள்ள செயின்ட் ஃபேமிலி மருத்துவமனைக்கு சென்று தன் செவிலியர் பணியை மேம்படுத்தி கொள்ள போதிய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார். பலவிதமான நோய்களும் சிகிச்சை அளிக்க மருத்துவ பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டார். அப்போது மருத்துவத்துறைக்கு தேவையான உற்சாகம், ஆர்வம், பொறுப்பு ஆகிய 3 நற்குணங்களையும் தெளிவாக கற்றுக்கொண்டார். தெரசாவுடன் லொரேட்டாவின் முன்னாள் மாணவியர் 10 பேர் கொண்ட முதல் கட்ட சேவை குழு உருவாகி மக்களுக்காக பணி செய்ய தொடங்கியது. 1949 கொல்கத்தாவில் உள்ள மோத்சில் என்ற பிரபலமான குடிசை பகுதிக்கு சென்றார். அங்கிருந்த மக்களின்

ஜோனாவுடன் லொரேட்டாவின் முன்னாள் மாணவியர் 10 பேர் கொண்ட முதல் கட்ட சேவைக்குழு உருவாகி மக்களுக்காக பணி செய்ய தொடங்கியது. 1949 கொல்கத்தாவில் உள்ள மோத்சில் என்ற பிரபலமான குடிசை பகுதிக்கு சென்றார். அங்கிருந்த மக்களின் முக்கிய தேவை பள்ளிக்கூடம் என்பதை தெரிந்து கொண்டார். சில காலங்களிலேயே 5 மாணவர்களுடன் பள்ளியை தொடங்கினார். மாணவர்களின் எண்ணிக்கையும் சீக்கிரமே அதிகரித்தது. சில காலங்களிலேயே நோயுற்று மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் உயிரிழந்த பெண்மணியை கண்டு மனம் உருகினார். உடனே சிறிய அளவிலான மருத்துவமனை ஒன்றை ஆரம்பித்து ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். தொடர்ந்து பல மருத்துவமனைகளுக்கு சென்று உபரி மருத்துவ பொருட்களை தாருங்கள், பல ஏழைகளின் உயிரை காப்பாற்றுங்கள் என கேட்டார். பல தரப்பிலும் இருந்து உதவிகள் கிடைத்தன. 1950 பிறரன்பின் பணியாளர் என்ற சபையை துவங்கி பசியால் வாடும் வீடின்றி தவிக்கும் மாற்றுத்திறனாளிகள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்தார். இருந்தும் ஆதரவற்றும் அடைக்கலமின்றியும் கஷ்டப்படும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் கருணை இல்லம் ஒன்றை உருவாக்க ஆசைப்பட்டார். அரசின் உதவியுடன் காலிகட் என்ற இடத்தில் நிர்மல் ஹிருதய் என்ற முதியோர் கருணை இல்லத்தை ஆரம்பித்தார். பின்னாளில் அது காலிகட் இல்லமானது. அதே ஆண்டு மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டிஸ் என்ற சேவை அறக்கட்டளையை தொடங்கி நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். 1955 செப்டம்பர் 23 சிசுபவன் என்ற இல்லத்தை தொடங்கி ஊனமுற்ற, மனவளர்ச்சி குன்றிய, ஆதரவற்ற, குப்பையில் வீசப்பட்ட குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுக்க தொடங்கினார். நோயாளிகளுக்கு நடமாடும் மருத்துவமனையை தொடங்கி அதே ஆண்டு காந்தி பிரேம் நிவாஸ் என்ற பெயரில் நிரந்தர தொழுநோய் மருத்துவமனையை தொடங்கினார். பல நகரங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து தொழுநோய், காசநோய், SIV பாதித்தவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் அவர்களை மற்றவர்கள் புறக்கணிக்க கூடாது என்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் அவர் நடத்தினார். சிறை கைதிகளுக்கும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கும் போதிய உதவிகளுடன் ஆலோசனை மையங்கள் மூலமாக உதவி செய்து வந்தார். உடலில் பல காயங்களுடன் இருக்கும் நோயாளிகளுக்கு தானே கைப்பட மருந்து வைத்து விடுவதும், உறவினர்களே பார்த்து கொள்ளாத நிலையில் சீல்வடிந்த நிலையில் இருக்கும் பல நோயாளிகளின் சீலை தானே சுத்தம் செய்து மருத்துவம் செய்து பராமரித்தார். அதனை கண்ட பலரும் ஒதுக்கி சொல்லியதும் உண்டு. பதிலுக்கு ஒதுக்கினால் காயம் குணமாகாது, அவர்களுக்கு பணிவிட செய்வது மட்டுமே தீர்வு என்பதை பதிலாக கூறுவார். இந்தியாவை தாண்டி பல வெளிநாடுகளுக்கும் பிறரன்பின் பணியாளர் சபையினை சேவைகளை விரிவுபடுத்தினார். அதன்படி 1965 வெனிசுலாவிலும் தொடர்ந்து மற்ற நாடுகளிலும் சேவை மையங்களை நிறுவினார். சுதந்திர போராட்டங்கள், போர், உள்நாட்டு கலவரங்கள் என எந்த நாட்டில் மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என தெரிந்து கொண்டு அங்கெல்லாம் சென்று உதவிகள் செய்து வந்தார். 2002 கொல்கத்தாவை சேர்ந்த மோனிகா பெர்ஸ் என்ற பெண் புற்றுநோய் கட்டியால் துன்பப்பட்டு வந்துள்ளார். அன்னை தெரசாவின் உருவம் பதித்த பதக்கத்தை அணிந்து அவரை வணங்கியதால் அவரது உடல் பூரணமாக குணமடைந்துள்ளது. இவ்வாறு அவள் வாழும் போதே ஒரு புனிதையாக வாழ்ந்து வந்தாள். அன்பு ஒன்று மட்டுமே அனைத்து பருவங்களிலும் கிடைக்கக்கூடிய பலம், அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதும் கூட. ஆக்னஸ் கோன்சா அடிக்கடி தன் தாயுடன் சென்று குடும்பம் குடும்பமாக சந்தித்த ஒரு பழக்கம் இருந்த நிலையில் பிறரன்பு பணி செய்யும் பழக்கம் அவரிடம் ஏற்பட்டது. 1831 முதல் ஏழைகளுக்கு சேவை செய்யும் நோக்குடன் சேசு சபையினர் கல்கத்தா அருகே வங்காளத்திற்கு வர தொடங்கினர். அவர்கள் புனித சேவியர் பள்ளியை நிறுவி அதில் கத்தோலிக்கர்கள், இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்கள் என அனைவருக்கும் கல்வி கற்பித்தனர்.

இருப்பினும் அயர்லாந்து கத்தோலிக்க இராணுவ குடும்பங்களின் மகளிர்களுக்கென ஒரு தனிப்பள்ளி தேவை என்பதை அறிந்து அந்த சமூகத்திற்கு விரைவில் உதவி செய்ய அனைவரும் விரும்பினர். பெண்கள் பள்ளியில் பணியாற்றுவதற்காக கன்னியாஸ்திரிகளை இந்தியாவிற்கு அனுப்பும் சாத்தியக்கூறு குறித்து அணுகப்பட்ட போது அன்னை தெரேசா மென்மையாக மறுத்துவிட்டார். அயர்லாந்தில் உதவி தேவைப்படும் குழந்தைகள் அதிகமாக இருந்தனர். கன்னியாஸ்திரிகளும் பற்றாக்குறை இருந்தது. இருப்பினும் அவர் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் கொல்கத்தா நகர் வந்து அங்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார். இந்தியாவிலிருந்து அன்னை தெரேசாவுக்கு கிடைத்த ஆரம்ப கட்ட அறிக்கைகள் உற்சாகமூட்டுவதாகவே இருந்தன. கல்கத்தாவின் லொரேட்டா சகோதரிகளுக்கு உதவ தன்னார்வலர்கள் திரளாக இந்தியா செல்ல முன்வந்தனர். அதில் நம் அன்னை தெரேசாவும் நான் இந்தியாதான் போவேன், இந்திய மக்களுக்குத்தான் நான் உதவி செய்வேன் என்று இந்தியா வர தயாரானார். கல்கத்தாவின் வறுமை அன்னை தெரேசாவிற்கு புதிதல்ல. துறவர பயிற்சிக்கு வந்தபோதும் பின்னர் ஏழை குழந்தைகளின் பிள்ளைகளுக்கு கற்பித்த ஆசிரியராக இருந்தபோதும் அவர் அதை நேரடியாக கண்டிருந்தார். ஆனால் டார்ஜிலிங்கிற்கான தனது ரயில் பயணம் வரை அன்னை தெரேசா தனது வாழ்க்கைக்கான கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதாகவும் லொரேட்டாவில் வாழும் ஒரு கன்னியாஸ்திரியாகவே கடவுளுக்கு சிறந்த முறையில் சேவை செய்ய முடியும் என்றும் உறுதியாக நம்பினார். ஆனால் இப்போது அது அனைத்தும் மாறியிருந்தது. அன்னை தெரேசா நினைவு கூர்ந்ததாவது, செய்தி தெளிவாக இருந்தது, நான் எங்கு இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்திருந்தது, ஆனால் அங்கு எப்படி செல்வது என்று எனக்கு தெரியவில்லை. டார்ஜிலிங்கிலிருந்து திரும்பியதும் அவர் உடனடியாக தனது ஆலோசகரான அருள் தந்தை வான் எக்ஸமை தேடிச் சென்று தனது திட்டங்களை எழுதி வைத்திருந்த இரண்டு தாள்களை அவரிடம் காட்டினார். அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான முக்கிய அம்சங்களை அவர் கண்டறிந்தார். அவள் லொரேட்டாவை விட்டு வெளியேற வேண்டும், ஆனால் தன் சபதங்களை காப்பாற்ற வேண்டும். சேரிகளில் உள்ள ஏழைகளுக்காக பணியாற்றும் கன்னியாஸ்திரிகளின் ஒரு புதிய சபையை அல்லது துறவர சபையை அவள் தொடங்க வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்து பயனில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு அருட்தந்தை வான் எக்ஸம் தன் தாயை பிரிந்து ஸ்கோப் சேவை விட்டு வெளியேறி கன்னியாஸ்திரியாக வேண்டும் என்ற அவளது முடிவைப் போலவே அவளுடைய புதிய அழைப்பும் உண்மையானது என்றுதான் நம்புவதாக கூறினார். இப்போது அவள் இரண்டாவது முடிவை எடுக்க முழுமையாக தயாராக இருந்தாள். லொரேட்டாவில் உள்ள கன்னியாஸ்திரி மடத்தின் பாதுகாப்பான எல்லைகளை விட்டு வெளியேறி ஏழைகளுடன் பணியாற்றுவதற்காக கல்கத்தாவின் தெருக்களில் துணிந்து இறங்கினார். கன்னியர் மடத்தை விட்டு வெளியேறுவது அன்னை தெரேசாவுக்கு எளிதாக இருக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஒப்புக்கொண்டபடி அது அவர் தன் வாழ்வில் செய்வதறியாமலேயே மிகவும் கடினமான காரியமாக இருந்தது. தன் குடும்பத்தையும் தாய் நாட்டையும் விட்டு பிரிவதை விடவும் அது கடினமாகவே இருந்தது. மன கொந்தளிப்பை தவிர வெளியேறுவதற்கு அவருக்கு அமைதியும் தேவைப்பட்டது. கல்கத்தாவில் லொரேட்டா பள்ளியில் இருந்தபோது அன்னை தெரேசா பணியாற்றிய புதிய அன்னாளின் மகள்கள் சபை ஏற்கனவே ஏழைகளுக்கு மத்தியில் சேவை செய்து வந்தது. அவர்களும் இந்திய பாணியில் உடையணிந்து ஒரு தங்கும் விடுதியில் உறங்கி எளிமையான உணவை உண்டு வங்காளம் பேசினர். பேராயர் அன்னை தெரேசாவிடம் புதிய அன்னாளின் மகள்களுடன் இணைந்து பணியாற்ற முடியுமா என்று கேட்டார். அன்னை தெரேசா அதற்கு உடன்படவில்லை. தெரேசா முன்மொழிந்தது முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. அவருடைய சபை மேலும் பயணிக்க கூடியதாக இருக்க விரும்பியது. தேவைப்படும் இடங்களில் எல்லாம் அவர்கள் ஏழைகளை சந்திப்பார்கள். மேலும் அவர் ஏழைகளுக்கு மத்தியில் மட்டும் பணியாற்ற விரும்பவில்லை, ஏழ்மையிலும் ஏழையானவர்களுக்கு மத்தியில் பணியாற்றவே தான் விரும்புவதாக அவர் தெரிவிப்படுத்தினார். அவளும் புதிதாக தொடங்கி தனது சீடர்களுக்கு தனக்கே உரிய வழியில் பயிற்சி அளிக்க விரும்பினாள். தனக்கு கிடைத்த தகவல்களில் பேராயர் திருப்தி அடைவதற்கு ஒரு முழு ஆண்டு ஆனது. அதன் பின்னரே லொரேட்டோ சகோதரிகளின் தலைமை அன்னைக்கு கடிதம் எழுதி அந்த சபையிலிருந்து அவர் விடுவித்து இந்தியா வந்தார். ஒரு உணர்ச்சி பூர்வமான பிரிவு. அன்னை தெரேசா தனது பணியை தொடங்குவதற்கு உடன்

உடனடியாக புறப்பட தயாராக இருந்த போதிலும் அவரது புறப்பாட்டிற்கு தயாராவதற்கு இன்னும் நிறைய வேலைகள் இருந்தன. முதலில் தான் புறப்படுவதை அவர் கன்னியாஸ்திரிகளுக்கு தெரிவிக்க வேண்டியிருந்தது. அவர் தெரிவித்துவிட்டு பேராயர் பெரியார் கன்னியாஸ்திரிகளிடமிருந்து ஒரு அதிர்ச்சியான எதிர்வினை ஏற்படுமோ என்று அஞ்சியிருந்தார். அவரது அச்சங்கள் நியாயமானவையாகவே இருந்தன. இந்த ஆணை பகிரங்கப்படுத்தப்பட்ட போது தலைமை கன்னியாஸ்திரி ஒரு வாரம் படுக்கையில் முடங்கினார். மற்றொரு கன்னியாஸ்திரி கட்டுக்கடங்காமல் அழுதார். பலர் அந்த அறிவிப்பை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர். அல்லது தங்களில் ஒருவரான, அதிலும் குறிப்பாக தன் சூழலில் மகிழ்ச்சியாக தோன்றிய ஒருவர் ஒரு கன்னியாஸ்திரி மடத்தை விட்டு புறப்பட விரும்புகிறார் என்று சபையினர் குழப்பமடைந்தனர். அன்னை தெரேசாவுக்கு நெருக்கமானவர்கள் அவரது உடல்நிலை குறித்தும் கல்கத்தா தெருவில் உள்ள கடுமையான வாழ்க்கையை அவரால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்பது குறித்தும் கவலைப்பட்ட போது கரும்பலகையில் ஒட்டப்பட்டிருந்த ஓர் அறிவிப்பு அன்னை தெரேசாவை விமர்சிக்கவோ புகழவோ வேண்டாம் என்றும், மாறாக அவருக்காகவே அவரே முடிவெடுக்கவும் பிரார்த்தனை செய்யுமாறும் அவர் சகோதரிகளை கேட்டுக்கொண்டார். அன்னை தெரேசா லொரேட்டா சபையில் அவர் இணைந்தபோது அந்த சகோதரிகளில் ஒருவர் அவருக்கு மிகுந்த நெருங்கிய தோழியானார். அந்த தோழி மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். அவர் சபைக்கு வரும் முன்பே அவருக்கு இட்ட பெயர் ஆக்னஸ். ஒவ்வொரு துறவர சபையிலும் குடும்பத்திலிருந்து சபைக்கு வரும்போது அவர்கள் தன் பெற்றோர் இட்ட பெயரை மாற்றி வேறொரு பெயரை அவர்களுக்கு சூட்டுவார்கள். அப்போது அன்னை தெரேசா ஆக்னஸ் என்ற பெயரை, தன் தோழி தெரசா என்பவரது பெயரை தான் வைத்து கொள்ள வேண்டும் என்று தெரசா என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார். தோழி தெரசாவுக்கு ஒரு கனவு இருந்தது. அவர் சாகும் வரை ஏழை எளிய மக்களுக்கு, கைவிடப்பட்ட மக்களுக்கு நான் பணி செய்து சாக வேண்டும் என்பதே அந்த தெரசாவின் விருப்பம். அவர் பணியை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. அவர் 24 வயதிலே காச நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டார். அவர் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்ததால் அவர் தெரசாவின் பெயரை தன் பெயராக ஏற்றுக்கொண்டு சபையில் தெரசாவின் பெயரை சூட்டிக்கொண்டார். அந்த பெயரை சூட்டியதன் உத்வேகமோ என்னவோ, அவர் அந்த தெரசாவை போல பணி செய்ய வேண்டும் என்று தெரசாவின் எண்ணத்திலே உதித்த அந்த செயல் வடிவங்களை அவர் தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி வந்தார். பிறருக்காக வாழாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல, புன்னகையே அன்பிற்கான தொடக்கம். ஒரு முறை அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தானம் கேட்க சென்றபோது காசு இல்லை. பலர் எள்ளி நகையாடினர், ஏளனம் செய்தனர். அவர் போய் தானம் கேட்க இரு கரங்களையும் நீட்டிய போது ஒரு செல்வந்தர் அதில் காரி துப்பினார். அவர் சிரித்து கொண்டே, ஐயா, நீங்கள் இது எனக்கு கொடுத்து விட்டீர்கள், என் பிள்ளைகளுக்கும் என் மக்களுக்கும் நீங்கள் ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி சிரித்த முகத்தோடு அவங்க கேட்டிருக்காங்க. அப்பதான் அந்த செல்வந்தர் வந்து மனம் மாறுறாரு. இப்படி தன் வாழ்க்கையில் பல அவமானங்களையும் ஏளனங்களையும் எதிர்ப்புகளையும் அவர் மேற்கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் தனது பணியை ஆற்றினார். எங்கெல்லாம் அன்பு நிறைந்திருக்கின்றதோ அங்கெல்லாம் அற்புதம் நிறைந்திருக்கும். 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தா செல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கு சென்று பார்த்து போதுதான் அன்னை தெரேசா செய்த பணி என்னை மிகவும் மெய்சிலிர்க்க வைத்தது. எண்ணற்ற குழந்தைகள், கை குழந்தைகள், அவர்களை வைத்து ஒரு 2-3 அறைகளில் மிக பிரம்மாண்டமாக அந்த குழந்தைகளை அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த குழந்தைகள் அழும் ஓசை, அவர்களை சகோதரிகள் அன்போடு கவனிக்கும் விதம், இவற்றையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனித நேயம் இங்குதான் செயலாற்றுகிறது என்பதை நாங்கள் உணர முடிந்தது. நாங்களும் துறவர வாழ்வை தான் தேர்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் இந்த அளவிற்கு நாங்கள் பணி செய்கின்றோமா என்று கேட்கும்போது எங்களுக்கே அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. அந்த அளவிற்கு குழந்தைகளையும் கை குழந்தைகளை அவர்கள் பராமரிக்கும் விதமும், 200-300 குழந்தைகள் இருப்பார்கள் நாங்கள் பார்த்தோம். அதன் பிறகு
நோயாளிகள் படுத்த படுக்கையில் மரண தருவாயில் இரு

0: இருப்போரை அங்கு வைத்து பராமரித்து வருகிறார்கள். இதையெல்லாம் பார்த்தபோது அவர்களுடைய பணி எவ்வளவு சிறப்பானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. மனநலம் பாதித்தவர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் என்று அனைவரையுமே அங்கு வைத்து பராமரித்து வருகின்றனர். அங்கு அன்னை தெரசாவின் அறையை பார்த்தபோது ஒரு சிறிய அறை, அதில் அவர்கள் தங்கி கொண்டு தொழுநோயாளிகளுக்கு அவர் சிறப்பான முறையில் பணி செய்து வந்ததை கண்டோம். அந்த சகோதரிகள் மிகவும் அன்போடும் ஆர்வத்தோடும் சிரித்த முகத்தோடும் பணி செய்வதை பார்க்கும்போது மன மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வாறு அன்னை தெரசாவின் சகோதரிகளே இந்த அளவுக்கு பணி செய்கிறார்கள் என்றால் அந்த அன்னை தெரசா எவ்வாறு பணி செய்திருப்பார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறு அன்னை தெரசா தனது வாழ்க்கையில் ஒரு நடமாடும் தெய்வமாகவே பணி செய்து கொண்டிருந்தார். அன்பு என்பது பணத்தால் அளவிடப்படுவது அல்ல. அது ஒரு சிரிப்பு, ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு உதவும் கை, இவைகளிலிருந்தே தொடங்குகிறது. அன்னை தெரசா இதையே தனது வாழ்க்கையில் நிரூபித்தார். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த சிறிய உதவியை மற்றவர்களுக்காக செய்ய முற்படுவோம். எப்போதும் புன்னகையுடன் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்வோம். ஏனென்றால் புன்னகையே அன்பிற்கான தொடக்கம். உங்களால் 100 பேருக்கு உணவளிக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை, வெறும் ஒருவருக்காகவாவது உணவு கொடுங்கள். அன்பு என்பது எல்லா காலத்திலும் கிடைக்கக்கூடிய கனி. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, பிறர் மத்தியில் நீ வாழும் வரை. இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய், இரு கை உன்னை வணங்கும் கடவுளாக. ஆம், இவ்வாறுதான் அன்னை தெரசா தன் வாழ்க்கையில் பல உள்ளங்களை தன் இரு கரத்தை விரித்து பராமரித்து பாதுகாத்து வந்தார். அவர் இறக்கும் வரை பணி செய்தே வாழ்ந்து வந்தார். அன்னை தெரசாவை போல நாம் அனைவரும் அன்பை விதைப்போம், கருணையை வளர்ப்போம், மனித நேயத்தை காப்போம். இரக்கத்தான் பிறந்தோம், இருக்கும் வரை இரக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.
1: இருவரை தூய உள்ளம் துண்டுள்ளம். அன்னை தெரசா அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி சிறப்புரை வழங்கினார் மதுரை கூடல்நகர் புனித அந்தோனியார் நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியை சகோதரி சபத்தியம்மாள் அவர்கள்.

அகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம். இன்று பகல் 1:10 என்னுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம். பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி அனிதா கிருஷ்ணி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி கஸ்தூரிபா காந்தி அவர்கள் பற்றிய தகவல். நிறைவாக உங்களுக்காக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவா செல்வி அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். கேட்கத்தவராதீர்கள் நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் மதுர தென்றல். இன்றைய மதுர தென்றல் நிகழ்ச்சி 80களில் வெளிவந்த இசைஞானி இளையராஜா அவர்களின் பாடல்களின் தொகுப்பாக கேட்கலாம். முதல் பாடலாக வருகிறது ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி எஸ் பி சைலஜா குரலில்.

இனிசை ஜாலமாக இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா குரலில். கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: எடுத்துக்கும் இசை மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். நேரம் 11:43. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து கே ஜே சுதாஸ் பி சுஷிலா குரலில்.

கட்டளைகளில் இன்னிசை கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தின்றில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில்.

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: நேரம் பகல் 12:01. இனி இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சி நேரமாக கேட்கலாம். பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 12:10 இசை மேடை, டி விஸ்வநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம். பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி கஸ்தூரிபா காந்தி அவர்கள் பற்றிய தகவல். உங்களுக்காக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையில் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவா செல்வி அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள். 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம். டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடன் நேர்முகம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மாலை 5:27 குறளமுதம். 366 5:30 மதுரை தென்றல். மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல்கள். என் ஜீவன் பாடு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள்.

இரவு 7 மணிக்கு மதுர தென்றல், 7:10க்கு விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். 7:15க்கு தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25க்கு பண்ணை செய்திகள். 7:30க்கு மண்ணும் மணியும். வாழை சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி டி முத்துக்கருப்பன் அவர்களுடன் நேர்முகம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 இது நம்ம ஏரியா, எதிர்காலமும் வேலை வாய்ப்பும். உரை வழங்குகிறார் செல்வராணி. அம்மாவின் தாலாட்டு உரை வழங்குகிறார் மாணவி ஜே ஜோசா சலோமி.

0: All-rounder Sonal Dhanusha struck his second consecutive century, scoring 103 runs. For India, Prasidh Krishna and Manav Suthar took 3 wickets each, while Saransh Jain claimed 2 wickets. India declared the first innings at 503, powered by centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal. India is currently leading the two-match series 1-0. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் டி விஸ்வநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். முதலாவதாக வீணக்குப்பையர் இயற்றிய கானடா ராகவர்ணம் ஆதி தாளம்.

0: இதுவரை டி விஸ்வநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
3: துள்ளி துள்ளி போகும்
2: வாழ்த்துக்கள். வளர்க்க

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன், அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கேரள மக்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் அத்தப்பு கோலமிட்டு கொண்டாடி வருகின்றனர். கேரளத்தில் அறுவடை திருநாளாகவும் சாதி மத பேதங்களை கடந்து இந்நாளை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயில், குருவாயூர், அரண்முலா திருக்கோயில்களில் இன்று காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஓணசந்தியா என்ற பாரம்பரிய விருந்தும் இந்நாளில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரமாக உள்ளது. இப்பண்டிகையொட்டி கேரளத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இப்பண்டிகையை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசியில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் அண்டை மாநிலமான கேரளாவின் எல்லைப் பகுதியான தென்காசி மற்றும் செங்கோட்டை, புளியரை உள்ளிட்ட பல பகுதிகளில் கேரள மாநில மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கேரளாவில் கொண்டாடுவதைப் போல இங்கும் ஓணம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடும் வகையில் பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் வீடு வாசல்களில் பெண்கள் மலர்களை வைத்து அத்தப்பு கோலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அமைக்கப்பட்ட ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை தென்காசி மாவட்டத்திலும் களைகட்டி உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகளான அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நாளில் அன்பு, இரக்கம், நல்லிணக்கம், பரஸ்பர மதிப்பளித்தல் ஆகிய நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். சகோதரத்துவத்தை வளர்க்கும் இந்த நன்னாளில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெருகட்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் சமூகத்திற்கு என்றும் வழிகாட்டியாக அமையும் என்று கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வெளியிட்டுள்ள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் மனித சமூகத்திற்கு காலங்கடந்த மாண்புகளை கற்றுத்தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மனித குலத்தின் மீது அன்பையும் அனைவரிடத்திலும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் உயரிய நெறிகளையும் பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் அந்நாட்டு அமைச்சர் திரு வேலஸ் காஸ்க்ரோ தலைமையிலான குழுவினர் புதுதில்லியில் இன்று மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுக்கள் நடத்தினர். மீன்வளத்தை பெருக்குதல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து இந்திய குழுவினர் செஷல்ஸ்

0: நாட்டின் தூதுக்குழுவினருடன் பேச்சு நடத்தினர். இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நீண்டகால கலர்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தி வளர்ச்சியை ஊக்குவிப்பது குறித்தும் இருநாட்டு குழுவினரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் சர்க்கரையின் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்க்கரை பதுக்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தெரிவு செய்யப்பட்டு இளைஞர்கள் இந்த கலந்துரையாடலில் பிரதமருடன் பங்கேற்க உள்ளனர். விளையாட்டு, இளையோர் தலைமை, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடன் கலந்துரையாட உள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு தடையாக உள்ள போதைப்பொருள் பழக்கத்தை இளைஞர்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பிரதமர் உடனான இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட உள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் 24 மணி நேரமும் தானியங்கி முறையில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் 24 மணி நேரமும் ரேஷன் பொருட்களை பெறும் வகையில் ராய்ப்பூர், பிலாஸ்பூர் மற்றும் துர்க் ஆகிய 3 நகரங்களில் இந்த ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன. பயனாளிகள் தங்களது ஆதார் எண் அல்லது ரேஷன் கார்டு எண் மூலம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்து 24 மணி நேரமும் இந்த ஏடிஎம்களில் அரிசி பெறலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வெளிமாநில பயனாளிகளும் இந்த ஏடிஎம்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது கூடுதல் சிறப்பாகும். 2500 கிலோ கொள்ளளவு கொண்ட ஒரு ஏடிஎம்மில் அரிசி நிரப்புதல் முழுவதும் தானியங்கி முறையில் நடைபெறுகிறது. இதுவரை உத்தரகாண்ட், மேகாலயா, குஜராத், ஒரிசா ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே இருந்த இந்த வசதி தற்போது 5வது மாநிலமாக சத்தீஸ்கரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 1927 ஆண்டு இதே நாளில் வங்க மொழியில் ஒலிபரப்பை தொடங்கிய கொல்கத்தா ஆகாஷ்வாணி மேற்குவங்க மாநிலத்தின் கலாச்சாரம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றோடு ஒன்றிணைந்து நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. கொல்கத்தா வானொலி நிலையத்தின் செய்திகள், அன்றாட நடப்புகள், இசை, இலக்கியம், நாடகம், கல்வி, அறிவியல் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிகழ்ச்சிகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல தலைமுறைகளாக மேற்குவங்க மக்கள் கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தன. அந்த மருத்துவமனையின் 3வது தளத்தில் உள்ள தாய்சேய் நலப்பிரிவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பாகிஸ்தான் அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 10-8 என்ற செட் கணக்கில் பெருவின் ரொமினா பிரேசிலின் ரெபக்கா இணையை வென்றது. டியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0, 6-0 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அயனோ ஷிமி வென்றார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது

0: 2 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 என்ற ரன்னுடன் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ஃபாலோ ஆன் பெற்று ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 20 ஆகாஷ்வாணி சென்னை. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும். இன்று தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இவ்வானிலை 28ஆம் தேதி வரை தொடரும். 29ஆம் தேதி என்று காற்று இதே வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசும் வாய்ப்புண்டு. இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும். இன்று தொடங்கி மாதம் 29ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இன்று காற்றின் வேகம் சற்றே குறைந்து மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பு, கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. நாளை 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். 28ஆம் தேதி என்றும் 29ஆம் தேதி என்றும் காற்று இதே வேகத்தில் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, மத்திய வங்கக் கடற்பரப்பு, தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அலைகளின் உயரம் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டனத்தம் வரை அலைகளின் உயரம் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரியத்தலை முதல் வெம்பார் வரை 1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக உயரக்கூடும். கேரள கடலோர பகுதிகளில் 14 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் பி எஸ் சசுரேகா, டி எல் தியாகராஜன் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் வே. குணசேகரன், இசை டி ஆர் பாப்பா.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மலப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மலப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மலப்புரம் ஃபினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: Kumu yesterday extended her greetings to the people of Ukraine on the occasion of the country's 35th Independence Day. In men's cricket, host Sri Lanka were 108 for 2 against India in the second innings of the Colombo Test when reports last came in. India enforced the follow-on after bowling Sri Lanka out for 290 in the first innings. Resuming the penultimate day at 265 for 8, Sri Lanka managed to add only 25 runs. And that is the end of this news bulletin.
1: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் பகல் 1:10.
2: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா,

இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கான சம உரிமை, பாதுகாப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு என பல தளங்களில் சமத்துவத்தை நோக்கி பயணம் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் பெண்கள் தங்களுடைய உரிமைகளை அறிந்து கொள்வதும் சட்டம் அவர்களுக்கு வழங்கும் பாதுகாப்பை தெரிந்து கொள்வதும் முக்கியமான ஒன்று. அந்த வகையில் ஆகஸ்ட் 26ஆம் தேதியான இன்று பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு பெண்களின் சட்ட உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூகத்தில் பெண்களின் நிலை குறித்தும் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி ஜே அனிதா கிறிஸ்டி அவர்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: என் பெயர் ஜே அனிதா கிறிஸ்டி. சிவகங்கை மாவட்டத்துல இயங்கி வர்ற மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட பொறுப்பு செயலாளரா தற்போது பணிபுரிந்து வருகிறேன். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மாண்புமிகு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் புதுடெல்லியில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்றது இயங்கி வருது. அதற்கு கீழே இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு இயங்கி வருது. இந்த மாநில சட்டப்பணிகள் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழே இயங்கி வர்றதுக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இயங்கி வருது. அப்படி நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இயங்கி வர மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட செயலாளராக நான் பொறுப்பில் இருக்கேன். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஒவ்வொரு தாலுகா நீதிமன்றங்களிலும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் இயங்கி வருது. இதன் மூலமாக மக்களுக்கு சட்ட உதவி இலவசமாகவும், சட்ட விழிப்புணர்வு மற்றும் மக்கள் நீதிமன்றங்கள் இது எல்லாத்தையும் முக்கிய பொறுப்புகளாக எடுத்து எங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமா நாங்க செஞ்சுட்டு வர்றோம்.
0: ரொம்ப அருமையா உங்க பணியோட பொறுப்பை வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா. இப்போ இன்னைக்கு பெண்கள் சமத்துவ தினம் எந்த அளவுக்கு முக்கியமானது? இது பெண்களுக்கான எந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வருது?
1: பெண்களுக்கான சமத்துவ தினம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் பெண் இருபாலரும் சமம் அப்படின்னு தான் எல்லா பெண்களும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி எல்லாரும் ஆண் பெண் சமம்னு பேசுற ஒரு காலகட்டத்துல பெண்களுக்கு மட்டும் சிறப்பான ஒரு சமத்துவ தினம் ஏன் கொண்டாடப்படுது, அதையே அனுசரிக்கிறோம் அப்படின்னா, ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து சமுதாயம், பொருளாதாரம் மற்றும் பல குடும்ப பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ஒரு பின்னோக்கிய இடத்துல தான் இருந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பெண்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கலாம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, பெண்கள் அப்படி பின்னோக்கி இருந்தவங்களை முன்னோக்கி கொண்டு வரணும், ஆண் பெண் இருபாலரையும் சமமான ஒரு இடத்துல வைக்கணும், சம உரிமை, சம வாய்ப்பு, சம மரியாதை பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கான முக்கியமான நாளாக தான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். மேலும் ஒரு பெண்ணோட முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணை மட்டும் சார்ந்தது கிடையாது. ஒரு பெண் வந்து கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து இதுல எல்லாம் முன்னேறி வர்றாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை மட்டும் சாராமல் அந்த பெண்ணோட குடும்பம், அவள் வசிக்கும் சமூகம், சமுதாயம், ஏன் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கே ஒரு பெண்ணோட வளர்ச்சி தான் அடித்தளமா இருக்குது. இந்த தினத்தை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பெண்ணுக்கு உரிமை வழங்கணும் அப்படிங்கிறத மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளை நடைமுறையில் நம்ம எப்படி உறுதி செய்யணும் அப்படிங்கிறத உணர்த்துற நாளா இதை நான் பார்க்குறேன்.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கான உரிமைகளை நடைமுறைப்படுத்துகிற நாளாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த பெண்களுக்கான உரிமைகள் அப்படின்றது என்னென்னு சொன்னீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும்ல.
1: பெண்களுக்கான உரிமை வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கிற எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பு உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லப்பட்டிருந்த போதிலும் சரத்து 15-16 பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு சட்டங்கள் இயற்றலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சிறப்பு சட்டங்கள் இயற்றும் போது அது சமத்துவத்தை எந்த இடத்துலையும் பாதிக்காது. ஏன்னா பின்னோக்கி இருக்கும் பெண்களை நம்ம முன்னோக்கி கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிமுறையா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போதே அந்த சரத்துக்கள் அங்க வந்து எழுதப்பட்டிருக்குது. அதை பின்பற்றி பெண்களுக்கான சிறப்பு சட்டங்கள் பல இயற்றப்பட்டிருக்கு. அதுல பார்த்தோம்னா வரதட்சணை தடுப்பு சட்டம்,

0: குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், வேலைகளில் பெண்களுக்கு சிறப்பு உரிமை வழங்கும் சட்டம், பணியிடத்தில் பெண்களை பாதுகாக்கும் போஷாக்ட் அந்த சட்டம், சொத்துரிமையில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, குடும்ப வன்முறையில் பெண்களை பாதுகாக்கிறதுக்கான பல வழிமுறைகள் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அனைத்து அரசு துறைகளிலும் இந்த சட்டங்களை எல்லாம் பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சிறப்பு முகாம்கள் பல நடத்தப்பட்டு வருது. இது போல பல சட்டங்கள் பெண்களுக்காக இன்றைய தினத்துல நடைமுறையில இருந்து வருது.
1: இப்போ நீங்க நிறைய சொன்னீங்க, பெண்களுக்கான சொத்துரிமை, அவங்க குடும்பத்துல என்ன மாதிரியான அவங்களுக்கு உரிமைகள் இருக்கு, அவங்களுக்கான கல்வி உரிமை, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இதுல இன்னமும் இந்தந்த விஷயங்கள், இந்தந்த சட்டங்கள் இருக்கிறது வந்து பெண்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் சொல்ல முடியுமா?
0: 10-20 வருட காலங்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு இருந்த சட்ட விழிப்புணர்வை காட்டிலும் தற்போது அனைத்து பெண்களுக்குமே, ஏன்னா நிறைய பேர் வந்து கல்வி பொருளாதாரத்துல முன்னேறி வந்துட்டாங்க, அதனால பெண்களுக்கு வந்து அதிகப்படியான சட்ட விழிப்புணர்வு தற்போது இருக்கிற காலகட்டத்துல நல்லாவே இருக்கு. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எங்களது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படிங்கறத இந்த இடத்துல பெருமையோட பதிவு செய்ய விருப்பப்படுறேன். அப்படி இருக்கும்போது எந்தெந்த இடத்துல ஒரு சில சட்டங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பணியிடத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பெண்களை வந்து போய் சேரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குடும்ப வன்முறையில பெண்கள் பாதிக்கப்பட்டாலோ வரதட்சணை கொடுமையால பாதிக்கப்பட்டாலோ பெண்கள் வந்து இப்ப இலகுவா வந்து எங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ ஒரு காவல்துறையையோ காவல் நிலையத்தையோ அணுகிறாங்கிறது இப்ப பதியப்பட்டிருக்க வழக்கு எண்ணிக்கைகளை பார்த்தாலே தெரியும். ஆனா இந்த பணியிடத்துல பெண்களை அந்த பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டத்தை பத்தின விழிப்புணர்வு பணியில இருக்கும் பெண்களுக்கு குறைவா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 10-க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு இடத்துல பணி செய்யும் போது அந்த இடத்துல இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று அமைக்கப்படணும். அந்த கமிட்டியோட தலைவரா அங்க இருக்கிற மூத்த பெண் அலுவலர் இருக்கணும். அது இல்லாம 2 பெண் உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர், அந்த பகுதியில் இருக்க சமூக ஆர்வலர் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கணும், ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் உறுப்பினராக இருக்கணும். இந்த கமிட்டி எதுக்காக அமைக்கப்படுது அப்படின்னா, பணி செய்கிற இடத்துல பெண்களுக்கு ஏதேனும் பாலியல் சீண்டல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள் ஏற்பட்டால் அவங்க அந்த கமிட்டியில் புகார் செய்யணும். இந்த கமிட்டி இருக்கிறது இன்னும் இந்த பெண்களுக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில், பணி செய்கிற இடத்துல நம்மளுக்கு ஏதேனும் ஒரு துன்புறுத்தலோ சீண்டல்களோ ஏற்பட்டால் நம்ம அமைதியாக தான் போகணும் அப்படிங்கிற மனநிலை பலதரப்பட்ட பணிக்கு செல்லும் பெண்களுக்கு இருக்கிறதா நான் கருதுகிறேன். ஏன்னா நாங்கள் இந்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்துகிற பல பணிக்கு செல்லும் பெண்கள்கிட்ட நாங்கள் இப்போ போய் சொல்லும்போது தான் இப்படி ஒரு சட்டம் இருக்கதே தெரிய வருது. அதனால இந்த சட்டத்தை பற்றின விழிப்புணர்வு பணிக்கு செல்லும் பெண்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
1: ரொம்ப அருமையாக ஒரு பணியிடத்தில் பெண் வந்து தைரியமாக அவங்களுக்கு நடக்கிற விஷயத்தை வந்து வெளியில் சொல்லணும் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக நீங்கள் வெளிப்படுத்தினீங்க. இப்போது குடும்பத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளை எப்படி வந்து அவங்க கொண்டு வரலாம்? முதல்ல வந்து அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும்?
0: ஃபஸ்ட்டு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா பல பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடும்ப சூழல், பொருளாதார சார்பு, அதாவது நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போனால் நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, சமூகத்தில் ஒரு பெண்ணாக என்னை பற்றி என்ன ஒரு கண்ணோட்டம் இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை, வீட்டுக்கார் மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு, நமக்கு எந்த வருமானமும் இல்லை. இப்போ நம்ம வந்து அவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை வெளியில் சொல்லும்போது, சட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளும் போது நமக்கு பண உதவி தேவைப்படும். அந்த சட்ட நடைமுறைகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாத காரணத்தினால ஒரு பயம் ஏற்படும். இந்த காரணத்தினால பல பெண்கள் குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை சகிச்சுக்கிட்டு போய் தான் வாழணும் அப்படிங்கிற காரணம் கிடையாது. இந்த பயமெல்லாம் இருக்கிறது இயற்கை தான். நம்ம குடும்பத்தை எதிர்காலம் என்ன ஆகும், குடும்பத்தில் இருக்க குழந்தைகளை பற்றி மற்றவங்க என்ன பேசுவாங்க, இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஆனால் இந்த நினைப்பால் மட்டுமே வந்து உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளோ குடும்ப வன்முறையோ சரியாகாது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். சட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கருவி தான். அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற பயம் வந்து இருக்கக்கூடாது. இந்த பயம் இருக்கக்கூடாது, இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னா, இலவச சட்ட உதவி மையத்தை முதல்ல அணுகுங்க. உங்களுக்கு என்னென்ன சட்ட வழிமுறைகள் இருக்குது, அதை நீங்கள் எப்படி எடுத்து கொண்டு போகணும், உங்கள் பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிறத எந்த ஒரு ஃபீஸும் வாங்காமல் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் மாவட்ட சட்டப்பணிகள் குழு அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நேராக வர்றீங்களா? சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்திற்குள்ளேயே மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட அலுவலகம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் என்ன குடும்ப வன்முறையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை சொத்து தகராறா, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்களை வந்து தகாத வார்த்தையால் பேசுகிறாங்க, என்ன

0: ஏத்துக்க முடியல, இதுக்கான ஒரு புகாரை கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? இது என்ன விதமான சட்ட உதவியாக வேணாலும் இருக்கலாம். நீங்க எங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகி அது குறித்த ஒரு மனு எழுதி கொடுக்கலாம். சரி, உங்களுக்கு எழுத படிக்க தெரியல, நான் எதுவுமே எடுத்துட்டு வரல, நான் நேரா உங்க ஆபீஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களோட அலுவலகத்துல முகப்பு அமர்வுல சட்ட தன்னார்வலர்கள் பாராலீகல் வாலண்டியர்ஸ் நாங்க அமர்த்திருப்போம். உங்களோட பிரச்சனையை அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கேட்டு அதை மனுவா எழுதி உங்கள்கிட்ட வாஸ்ட் காட்டி உங்ககிட்ட கையெழுத்தோ கைநாட்டோ வாங்கிக்குவாங்க. இந்த மனுவை சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட தலைவர், நான் செயலாளராக இருக்கேன், எங்கள் தலைவர் பார்வைக்கும் எங்களோட செயலாளர் ஏன் பார்வைக்கும் வைப்பாங்க. அதில் எங்களோட பட்டியல் வழக்கறிஞர்களை நியமித்து உங்கள் சட்ட வழிமுறைகள் உங்களுக்கு என்னென்ன பண்ணலாங்கிற அறிவுரையை உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம். இப்போ குடும்ப வன்முறை பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் கணவர் மற்றும் கணவர் வீட்டார் அவங்கள வந்து ஃபோன் மூலமாகவோ தபால் மூலமாகவோ வரவழைச்சு அங்கேயே ஒரு கவுன்சிலிங் நடத்துவோம். எடுத்தோடனே வந்து காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்கறதுக்காக அனுப்பணுன்ற கட்டாயமும் கிடையாது. நீங்கள் கொடுத்த புகாரை உடனடியாக நீதிமன்றத்தில் ஒரு புகார் பதிவு செஞ்சு வழக்கு நடத்தணும்ன்ற கட்டாயமும் கிடையாது. ஒரு பெண்ணா நீங்க வந்து ஒரு குடும்ப வன்முறையை பத்தி சொல்லும் போது எதிர்த்தரப்பினரை அழைச்சு அங்கேயே நாங்க கவுன்சிலிங் கொடுப்போம். எங்ககிட்ட இது போன்ற பல புகார்கள் வந்ததை வந்து கவுன்சிலிங்லயே செட்டில் ஆகி சமரசமாகி அவங்க சேர்ந்து வாழ்றதுக்காக அவங்க பெண்களை வந்து அழைச்சிட்டு போற பல நிகழ்வுகள் எங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுல நடந்திருக்கு.
1: அதாவது ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க மேம். இதாவது ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய வன்முறைக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வு, பொருளாதாரம் இல்லாத ஒரு குடும்பமா இருந்தா கூட அவங்களுக்கு இலவசமான சட்ட பணிகள் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. இதுல பெண்கள் வந்து இன்னுமுமே வந்து வீட்டு பிரச்சனையை வந்து வெளியில கொண்டு வரதுக்காக ஒரு தயக்கம் வந்து என்னன்னா வீட்டு பிரச்சனை வெளியில வந்துடும், அக்கம் பக்கத்துல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் அவங்க தயங்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க. இப்ப உங்ககிட்ட வர்றது மூலமா அந்த விஷயம் வெளியே தெரியுமா?
0: கண்டிப்பாக தெரியாது. எங்களை அணுகி உங்களோட புகாரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கள்கிட்ட மட்டும்தான் கொடுக்குறீங்க, இந்த புகார் வெளியில் போகாது. நீங்களாக போய் நான் இந்த ஆணைக்குழுவில் அணுகி இந்த புகாரை கொடுத்துருக்கேன்னு சொல்கிற வரைக்கும் எங்கள் தரப்பிலிருந்து இது கண்டிப்பாக வெளியிடப்படாது. இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். இதற்கு முன்னாடி நான் சொன்னேன் எங்கள் அலுவலகத்தை வந்து நேரில் சந்தித்து புகார் மனு எழுதி கொடுங்கன்னு சொன்னேன். என்னால் வெளியிலே வர முடியல வீட்டை விட்டு. எனக்கு வெளியில் நாங்கள் வர்றத யாரும் பார்த்துருவாங்களோன்னு தயக்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட இலவச சட்ட உதவி எண் இருக்கு 1500. நம்ம போன் ரீசார்ஜ் பண்ணலனா கூட பரவாயில்ல, 24x7 எந்த நேரமானாலும் எங்க இலவச சட்ட உதவியோட இலவச அழைப்பு எண்ணை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த கால் வந்து சென்னையில வந்து அட்டன் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாவட்டம் இந்த தாலுகால இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த நபர் பேசுறேங்கிறத சொன்னீங்கன்னா கால் எங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகி வந்துடும். அதற்கப்புறம் எங்களோட மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுல இருக்கிறவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைங்கிறத போன் மூலமா கேட்டுக்குவாங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியில வர முடியாத சூழ்நிலையில எங்க சட்ட தன்னார்வலர்கள் பாராலீகல் வாலண்டியர்ஸ் நீங்க பெண்ணா இருக்கிற பட்சத்துல அதே இடத்தை சேர்ந்த அந்த கிராமத்தை அந்த ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு பெண் அவங்கள நாங்கள் வந்து உங்கள் இடத்துக்கு அனுப்பி சட்ட விழிப்புணர்வு தேவையோ சட்ட நடைமுறைகள் குறித்த சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக அவங்க பேசி அங்கேருந்து உங்ககிட்ட புகார் மனுவை எழுதி வாங்கிட்டு வருவாங்க. நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வராமலே உங்களுக்கான நடைமுறைகளை நாங்கள் வந்து மேற்கொள்வோம். அதே போல் இது ரகசியமாக காக்கப்படும். ஏன்னா எங்ககிட்ட கொடுத்த புகார் மனுவை நாங்கள் உங்கள் எதிர்த்தரப்பினை வரவழைச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறீங்க, ஒரு மத்தியஸ்தரை உட்கார வச்சுருப்போம். அவங்க முன்னிலையில் உங்கள் குடும்பம் சார்ந்த உங்களது பர்சனல் விஷயங்கள் நீங்கள் எதை வேணாலும் ஷேர் பண்ணி அந்த இடத்துல ஒரு தீர்வு கண்டுக்கலாம். ஆனால் அந்த விஷயம் எங்களது ஆணைக்குழுவிலிருந்து அந்த சமரச பேச்சுவார்த்தை நடத்தின இடத்தை தவிர வெளியில் எங்கேயுமே போகாது. இதை நாங்கள் உறுதியாக இந்த இடத்துல சொல்ல முடியும்.
1: சரி, இப்போ வந்து அந்த பெண் வந்து அந்த குடும்பத்தில் வாழ விரும்பவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுப்பீங்க?
0: அதாவது குடும்ப உறவுகளில் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம், சமரச பேச்சுவார்த்தை செஞ்சு வைக்கலாம். ஒரு சில மனுதார் வருவாங்க, நம்ம என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க, விவாகரத்து வழக்கு பதிவு செய்யறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இதை மட்டும்தான் கேட்பாங்க. ஆல்ரெடி செட் ஆயிருப்பாங்க. அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி சேர்ந்து வாழ வைக்கிறது அப்படிங்கிறது பல செட்டிங்ஸ் வந்து எங்களுக்கு டைம் எடுக்கும். அதையும் தாண்டி அவங்க அந்த விவாகரத்து வேணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா விவாகரத்து வழக்கு பதிவு செய்யறதுக்கு எங்க இலவச சட்ட உதவி வழக்கறிஞர் மூலமா நாங்க வழக்கு பதிவு செய்யறதுக்கு எல்லா முயற்சியும் மேற்கொள்வோம். நம்ம குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடனே வந்து விவாகரத்து கொடுக்க போறது இல்ல. எங்களால முடிந்தவரை நாங்க இங்க எப்படி சமரசம் பேசி பாக்குறோமோ குடும்ப நல நீதிமன்றத்திலையும் திரும்பவும் சமரச பேசுறதுக்காக சமரச நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பாங்க. அங்கேயும்

0: பல சிட்டிங்ஸ் போடுவாங்க. அதாவது ரெண்டு ஃபேமிலி, ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஃபேமிலி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி பார்க்கறதுக்கான ஒரு சிட்டிங்கும் இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக பேசி பார்க்கறதுக்கான அந்த அமர்வும் இருக்கும். இதெல்லாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச வரையும் அந்த திருமண பந்தத்தை வந்து பிரிய விடாமல் சட்டத்தால் சேர்த்து வைக்கக்கூடிய வழிமுறையை தான் நம்ம பார்க்குறோம். எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கறதுக்கான என்னென்ன சட்ட உதவிகள் தேவையோ அதையும் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம்.
1: இப்போ நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய வன்முறைக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் எப்படிலாம் வந்து அதுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்ற நிறைய விதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து பெண்களுக்கு இன்னைக்குமே வந்து விடை தெரியாத ஒரு விஷயம்னே சொல்லலாம், சொத்துரிமை. அந்த சொத்துரிமையில் வந்து ஒரு சில இதில் வந்து இன்னுமே வந்து தவறாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னும் என்ன விஷயங்கள்லாம் தெளிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
0: சொத்துரிமை அப்படின்னு பேசுகிற இந்த சமயத்தில் சட்டம் பெண்களுக்கு வழங்கியுள்ள சொத்துரிமையை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத பெண்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பெண்கள்னு நம்ம சொல்கிற இந்த ஒரு நிமிஷத்தில் இந்து பெண்களாக இருக்கலாம், கிறிஸ்துவ பெண்களாக இருக்கலாம், முகமதிய பெண்களாக இருக்கலாம், ஆனால் மூணு பேருக்குமான சட்டங்கள் வெவ்வேறானவை. அப்போ நம்ம பெண்கள் அப்படின்னு பொதுவாக இந்த இடத்துல பேசிட முடியாது. பெண்களுக்கான சட்டங்கள் வந்து ஒவ்வொரு மதத்தினருக்கும் வேறுபடுது. இப்போ இந்து பெண்களை எடுத்துட்டோன்னா இந்து வாரிசுரிமை சட்டம் அது 1986 கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தில் 2005 ஒரு சட்ட திருத்தம் மேற்கொண்டாங்க. அந்த சட்ட திருத்தத்தின்படி ஆண்மகனை போல பெண்களுக்கும் சட்டத்தில் சம உரிமை சொத்தில் உண்டு அப்படின்னு கொண்டு வரப்பட்டுருச்சு. ஆனால் இன்னும் பல கிராமங்கள்லையும் பல குடும்பங்கள்லையும் அந்த சட்டத்தை பற்றின தவறான புரிதல் தான் இருக்கு. சரி, இப்போ ஒரு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சொத்து பிரித்து கொடுத்துட்டாங்கன்னே வச்சுக்குவோம். அந்த குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, அந்த குடும்பத்தில் எவ்வளவு சொத்து, இதெல்லாம் தான் நம்ம கணக்கில் கொள்ளணும். இந்த ஒரு பெண்ணுக்கு இந்த குடும்பத்தில் சொத்து பிரித்து கொடுத்துட்டாங்க, அப்போ எனக்கும் இதே அளவு தான் வரணும் அப்படின்னு இன்னொரு பெண் கேட்க முடியாது. குடும்பத்துக்கு குடும்பம், அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை, சொத்தின் அளவு, குடும்ப ஏற்பாடு ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த ஆவணங்களில் ஏற்கனவே என்ன எழுதப்பட்டிருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் அந்த பெண்ணுக்கு அந்த சொத்தில் உரிமை எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சொத்துரிமை அப்படின்னு பேசினோன்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. அதே மாதிரி கிறிஸ்தவ பெண்களுக்கு இந்திய வாரிசுரிமை சட்டம், இந்தியன் சக்சஷன் ஆக்ட், முகமதியர் பெண்களுக்கு அவங்களுக்கான முஸ்லீம் லாஸ்கியில் எப்படி சொத்தில் பாகம் கிடைக்குது அப்படின்னு மூன்று மதத்தினருக்கும் வெவ்வேறான சட்ட வழிமுறைகளும் இருக்குது, சட்டங்களும் பின்பற்றிட்டு இருக்கோம். இதை ஃபஸ்ட்டு பெண்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த குடும்பத்தில் இருக்க பெண்ணுக்கு வந்து வாரிசு அடிப்படையில் இவ்வளோ சொத்து கொடுத்துட்டாங்க, அதனால் எனக்கும் இவ்வளோ வேணும் அப்படின்னு அந்த குடும்பத்தில் நம்ம கேட்க முடியாது. இந்த புரிதல் பெண்களுக்கு அவசியம் தேவை அப்படின்னு நான் இந்த இடத்துல நினைக்கிறேன்.
1: நம்ம பெண்களுக்காக எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு சட்டங்கள் வந்து இந்த அரசாங்கம் கொண்டு வந்தாலும் பெண்கள்கிட்ட இன்னுமுமே இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பாக நகர்ப்புற பெண்கள்கிட்ட அந்த தயக்கம் வந்து குறைஞ்சிருக்கு, ஆனால் கிராமப்புற பெண்கள்கிட்ட இன்னுமே அந்த தயக்கம் அதிக அளவு இருக்குது. அதற்கு காரணம் இவ்வளவு சட்டங்கள் இருக்குது, இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு இவ்வளவு வழிமுறைகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அதை நிவர்த்தி செய்யும் விதமாக தான் நாங்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்ற துறையினரோடு சேர்ந்து, நாங்கள் மட்டும் கிடையாது, சமூக நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர், குழந்தைகள் நலத்துறை, மருத்துவத்துறை, பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, இப்படி பலதரப்பட்ட துறையினரோடு சேர்ந்து இந்த விழிப்புணர்வு முகாம்களை நாங்கள் ஏற்படுத்தி அவங்களுக்கான என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குது, என்னென்ன சட்ட உதவிகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கிராமப்புறங்களில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இதை கிராமப்புறங்கள் அப்படின்னு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக, படிப்பறிவுங்கிறது குறைவாக இருக்குது. ஸோ அந்த கிராமப்புறத்தில் படிப்பறிவு உள்ள பெண்கள், அதாவது நல்ல கல்வியில் சிறந்து விளங்குகிற பெண்கள், எங்ககிட்ட சட்ட தன்னார்வலராக பதிவு செய்யப்பட்ட பெண்கள் மூலமாக இந்த கிராமப்புற பெண்கள்கிட்ட இருக்க நீங்கள் கேட்ட அந்த தயக்கத்தை களையிறதுக்கான வேலையை தான் எங்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக நாங்கள் இப்போ செயல்படுத்திட்டு வர்றோம். இனிவரும் காலங்களில் இந்த தயக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே பெண்கள் மத்தியில் இருக்காது. இந்த கேள்வி இன்னொரு 5 கழித்து பெண்கள்கிட்ட இந்த தயக்கம் இருக்குது, இதை எப்படி போக்கணும் அப்படிங்கிற கேள்வியே இருக்காது அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன்.
1: ரொம்ப அருமையாக, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொன்னீங்க. இது வரைக்குமே நீங்கள் சொன்ன ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த தினம் பெண்கள் அவங்களோட உரிமைகளை பாதுகாப்பதிலும் அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுலையும் ரொம்ப ஒரு விழிப்புணர்வு நாளாகவே அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அதுதான் இந்த தினத்தோட ஒரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தினத்தன்று எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி.

இதுவரை பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி ஜே அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஆகஸ்ட் மாதம் 26 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஆகஸ்ட் 26 தேதியான இன்று மகளிர் சமத்துவ தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை உறுதி செய்த அமெரிக்க அரசியலமைப்பின் 19 திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறும் வகையிலும் பாலின சமத்துவத்திற்கான தொடர்ச்சியான முன்னெடுப்பின் உலகளாவிய நினைவூட்டலுக்காகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச நாய்கள் தினமும் இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது. நாய்களை கொண்டாடுவதற்கும் தத்தெடுப்பை ஊக்குவிப்பதற்கும் விலங்கு மீட்பு மற்றும் நலனை மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரபலமான நாளாக இது கருதப்படுகிறது. ஆகஸ்ட் 26 தேதியான இன்று ஓணம் கொண்டாடப்படுகிறது. கேரளாவிலும் இந்தியாவின் சில பகுதிகளிலும் கலாச்சார விருந்துகள், படகு போட்டிகள் மற்றும் பூக்கோளம் ஆகியவற்றுடன் பரவலாக கொண்டாடப்படும் ஒரு உயிரோட்டமான பாரம்பரிய அறுவடை திருவிழாதான் ஓணம். ஆகஸ்ட் 26 தேதியான இன்று அன்னை தெரசா பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது. புனித அன்னை தெரசாவின் பிறந்த நாளை குறிக்கும் இந்த நாள் ஏழைகள் மற்றும் நோயாளிகளுக்காக அவர் வாழ்நாள் முழுவதும் ஆற்றிய மனிதாபிமான பணிகளை போற்றுகிறது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி கஸ்தூரிபா காந்தி அவர்கள் பற்றி ஒரு சில துளிகள். சுதந்திர போராட்ட வரலாற்றில் மகாத்மா காந்தியின் பெயர் ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் அவருக்கு பின்னால் அமைதியாக நின்று

தோளோடு தோள் சேர்த்து போராடிய ஒரு பெண்மணியின் பெயரையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த பெண்மணிதான் கஸ்தூரிபா காந்தி. 1869 ஆண்டு குஜராத்தின் போர்பந்தரில் பிறந்து சிறு வயதிலேயே மகாத்மா காந்தியை திருமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக இருந்த கஸ்தூரிபா காந்தி காலப்போக்கில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக உயர்ந்தார். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் உரிமைக்காக போராடிய போது அவருக்கு இணைந்து கஸ்தூரிபாவும் பல போராட்டங்களில் பங்கேற்றாராம். பெண்களை ஒன்றிணைத்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கிய போதே அவருக்குள் இருந்த துணிச்சலை இந்த உலகம் அறிய தொடங்கியது. இந்தியா திரும்பிய பிறகு காந்தியடிகளின் ஒவ்வொரு இயக்கத்திலும் கஸ்தூரிபா முன்னணியில் நின்று ஒத்துழையாமை இயக்கம், சுதேசிய இயக்கம், குடிமை சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என அனைத்திலும் அவர் தீவிரமாக பங்கேற்றாராம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் கஸ்தூரிபாவின் பங்களிப்பு மிகவும் தனித்துவமானது என்றே சொல்லப்படுகிறது. காந்தியடிகள் சிறையில் இருந்த காலங்களில் கூட போராட்டங்கள் தடைபடாமல் தொடர வேண்டும் என்பதற்காக மக்களை ஒன்று திரட்டி பல இடங்களில் அவருக்கு பதிலாக பொதுக்கூட்டங்களில் பேசினாராம். பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி நாட்டின் விடுதலை என்பது ஆண்களின் பொறுப்பு மட்டுமல்ல, அது பெண்களுக்கும் சமமான கடமை என்பதை உணர்த்தினாராம். அது மட்டுமல்ல, அவர் கிராமம் கிராமமாக சென்று பெண்களுக்கு கல்வியின் அவசியம், தூய்மை, சுயநிறைவு, கதராடை அணிதல், தீண்டாமை ஒழிப்பு போன்றவற்றை பற்றி எடுத்துரைத்ததோடு மட்டுமல்லாமல் சுதந்திரம் என்பது வெறும் ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவது மட்டுமல்ல, நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதும் அவசியம் என்ற எண்ணத்தை மக்களிடையே விதைத்தாராம். கஸ்தூரிபா பல முறை கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்த போதும் எந்த துன்பமும் அவரது மன உறுதியை குறைக்கவில்லை. நாட்டுக்காக செய்யும் தியாகம் எப்போதும் வீணாகாது என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்த அவர் 1942 ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்தியடிகளுடன் கைது செய்யப்பட்டு புனேயிலுள்ள ஆகா கான் அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டார். அங்கே அவருக்கு உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்ட போதிலும் இறுதி வரை மன உறுதியை அவர் இழக்கவில்லை. 1944 ஆண்டு சிறையிலேயே அவர் உயிர் நீத்தார். இந்தியா சுதந்திரம் பெற இன்னும் 3 ஆண்டுகள் இருந்த நிலையில் அவர் அந்த விடியலை பார்க்காமலே மறைந்தாலும் அவர் செய்த தியாகம் வீணாகவில்லை. அவர் போன்ற 1000 சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம்தான் 1947 ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தது. கஸ்தூரிபா காந்தி நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த எப்போதும் ஆயுதம் தேவையில்லை, உறுதியான மனமும் தன்னலமற்ற சேவையும் இருந்தால் எதுவும் சாத்தியமே. அதனால்தான் கஸ்தூரிபா காந்தி ஒரு தலைவரின் மனைவி என்ற அடையாளத்தை தாண்டி இந்திய சுதந்திர போராட்டத்தின் அமைதியான வீராங்கனையாகவும் பெண்களின் தன்னம்பிக்கைக்கு என்றும் அழியாத எடுத்துக்காட்டாகவும் போற்றப்படுகிறார்.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்ட சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்ய சிவசெல்வி அவர்கள்.
1: இன்றைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து விவசாயத்துல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. அதை நோக்கி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசு திட்டங்கள் குறிப்பாக சிறப்பு பிரிவினர்களுக்கு பெண்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய ஒரு அரசு திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டத்துடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். இந்த திட்டம் வந்து யார் கொடுக்கறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே கலெக்டர் ஆபீஸ்ல தாட்கோ அப்படின்ற ஒரு நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தின் மூலமாக பெண்களை தேர்வு செய்து அவங்களுக்கு ஒரு நிலம் வாங்கி ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகையை வந்து இந்த திட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்குறாங்க. ரைட், இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ஆசை, நான் வந்து நிலம் வாங்கணும், சிறப்பு பிரிவினராக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன தகுதி? ஏன்னா அரசு திட்டங்கள் நிறையா இருக்குது, ஒரு சில தகுதிகள் அதற்கு என்ன மானிய விவரங்கள்லாம் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வகிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நன்னில மகளிர் நில உடைமை திட்டத்துக்கு கீழே என்ன தகுதிகள் அப்படின்னா, வயது அப்படின்றது 18 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்குள்ள அப்படின்னா, நம்ம வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பிரிவினர்களாக இருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும். அதைத்தான் அவங்க வந்து சொல்றாங்க. ரைட், நான் வந்து இப்ப நிலம் வாங்க போறேன், இந்த திட்டத்துல பயனஞ்சா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு தெரியணும் இல்லையா, அப்பதான் நம்ம ஒரு நிலத்தை வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்ட தொகையில இப்ப ப்ராஜெக்ட் காஸ்ட்ல வந்து நிலம் வாங்கக்கூடியதோட மதிப்பு வந்து 10 லட்சம் ரூபாய். அதுல கவர்மெண்ட் என்ன பண்றதுன்னா, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க. அதாவது திட்ட தொகையில் 50% அல்லது அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய், இதுல எது குறைவோ அதை வந்து கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்றாங்க, வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பெண்கள் வந்து நிலம் வாங்கணும் அப்படின்னு துடிக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான திட்டம், குறிப்பாக சிறப்பு பிரிவினர்களை ஊக்குவிக்கணும், அவங்கள வாழ்வாதாரத்தை அடுத்த ஸ்டேஜ் கொண்டுட்டு போறோன்றதுக்காண்டி இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்துது. அதுல அதிகபட்சம் எவ்வளவு நிலம் வாங்கணும் தெரியணும் இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதிகபட்சம் 2.5 ஏக்கர் நஞ்சை நிலமா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 5 ஏக்கர் வந்து புஞ்சை நிலம் வாங்குறதுக்கு நம்ம தகுதி.
0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. மலையாள மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான திருவோண பண்டிகையும் இன்று மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று அவர்கள் வாழ்த்தியுள்ளனர். மிலாது நபியையொட்டி திருப்பூரில் நபிகள் புகழ் பாடும் பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இஸ்லாமியர்களின் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மிலாதி நபி விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருப்பூரில் மிலாதி கமிட்டி சார்பில் நபி புகழ் பாடும் பேரணி நடைபெற்றது. நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ வேண்டி சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பேரணியில் அனைத்து மதத்தினரும் சமத்துவத்துடன் வாழ வேண்டும், சமூகத்தில் அமைதியை பேண வேண்டும் கோஷங்களை எழுப்பியபடி குழந்தைகள் ஊர்வலமாக சென்றனர். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மக்கள் ஓணம் பண்டிகையை அத்தப்பூ கோலமிட்டும் 23 வகையான உணவுப் பொருட்களுடனும் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக நாளை உரையாற்றுகிறார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தலா 2 கல்லூரி மாணாக்கர் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு, இளையோர் ஆளுமை, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டமைப்பு ஆகியவை குறித்து பிரதமர் கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து இளையோர் பாரத தன்னார்வலர்கள், உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களிடையேயான கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடா டொரண்டோவில் இந்திய வர்த்தக பிரதிநிதிகளிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நீடித்த வளர்ச்சி, இளையோரின் எண்ணிக்கை, விரிவடைந்து வரும் நுகர்வு உள்ளிட்டவைகளில் தனித்துவம் பெற்று வருவதாக கூறினார். இந்தியாவில் விரைவான நகரமயமாக்கல், நடுத்தர வர்க்கத்தினரின் முன்னேற்றம், உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார். கனடா நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்புடன் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைகளை அமைச்சர் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார முன்னேற்றம், முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளிட்டவைகளை மேம்படுத்தும் வகையிலான ஆலோசனைகளையும் அவர் எதிர்கொள்கிறார். நாட்டின் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஈஸ்ரம் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த இணையதளம் தொடங்கப்பட்டு 5 நிறைவை ஒட்டி மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் 31,89,00,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டவுடன் பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லேசான சளி, காய்ச்சல், இருமல், தொண்டைவலி போன்ற அறிகுறிகள் இருப்பின் சுயமாக மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். மாநிலத்தில் சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: டெங்கு நோய் வராம தடுக்கிறதுக்கு கொசு ஒழிப்பு பணியாளர் வார்டு வைஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். வந்த பிறகு டெங்கு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் நம்ம ஃபாலோ பண்ணி அதை அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் பண்ணணும். ஏன்னா ஒரு டெங்குனால உயிரிழப்பு ஏற்படும்னா 4-5 கழிச்சு அவங்க கொஞ்சம் காய்ச்சல் அறிகுறிகள் குறைந்த பிறகு திடீர்னு அவங்க பேஷண்ட் சிம்டம்ஸ் தீவிரமடைஞ்சு அந்த டெத் அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பரந்தூர் விமான நிலையத்திற்காக விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி வழங்குவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் 143வது பிறந்த நாளையொட்டி அன்னாரது திருவுருவப்படத்திற்கு இன்று மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விஷயத்தில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், பக்தர்களின் காத்திருப்பு நேரம் தொடர்பான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தரிசன முறைகள் நெறிப்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைரேகை சரிபார்ப்பு EKYC சிறப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமை கைரேகை பதிவு விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேட்டூர் அணை நீர்மட்டம் 90 அடியை எட்டும் தருவாயில் உள்ளதையடுத்து பாசனத்திற்காக அணை விரைவில் திறக்கப்பட உள்ளது. இதனையடுத்து அணையின் வலதுகரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10405 கனஅடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் இன்று வினாடிக்கு 10000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் நடைபெற்று வரும் தூய்மை பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார். பொது இடங்களில் கொசு ஒழிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் அனைத்து பொது இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மற்றும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொசுக்கள் உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை அகற்றும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் அனைத்து தடுப்பு மற்றும் தூய்மைப் பணிகளுக்கும் பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: தமிழக அரசின் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி பெற கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான தனியார் பள்ளி விடுதிகளை பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் மணீஷ் நரவணரே அறிவுறுத்தியுள்ளார். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நாளை சுபமுகூர்த்த தினத்தையொட்டி ஆவணப்பதிவிற்காக கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை தலைவர் திரு அருண்தயால் சுந்தர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த பன்னீர் இலை விபூதி முதன் முறையாக ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பன்னீர் இலை விபூதி பிரசாதம் 120 ரூபாய். அதில் இலை, திருநீறு, புட்டமுது 100 கிராம், மூலவர் மற்றும் சண்முகர் புகைப்படம் என மொத்தம் 160 கிராம் எடை கொண்ட இந்த பிரசாதம் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனுடன் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர்ட். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:55. நின்னை சரணடைந்தேன் என தொடங்கும் பாரதியார் பாடல் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
1: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மனதை மயக்கும் இனிமையான பாடல்களை தர வந்திருக்கிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் மனோகுரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.
2: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, மனம் விட்டு மனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்குது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:15.
2: தாத்தா, இது என்ன செடி?
3: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. Free foreign trip இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
2: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
3: எதுக்கு?
2: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
3: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன்.

இனிமையான பாடலை கேட்டோம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுர தண்டல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது மீரா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா போஸ்லே குரல்களில். பாடல் ஏதோ கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நேரம் 2:27. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரத்தின் நிகழ்ச்சியில் இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அந்த வரிசையில் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் KS சித்ரா குரலில் பாடல் இதோ கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு தேசிய நேஷனல் சாம்பியன், இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக நடந்த ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி கேம்ஸில் வந்து நீங்கள் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பார்த்ததில் நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தை தாண்டி மற்ற மாநிலங்களில் இந்த விளையாட்டு எந்த அளவுக்கு மேம்பட்டுருக்கு, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய பிளேயர்ஸோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
2: அதாவது தெளிவாக ஓப்பனாக சொல்லணும்னு பார்த்தா, இந்தியா லெவல்லையுமே மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் எப்படி ஒரு 2-3 இடத்துல மட்டும் டைவிங் பூல் இருக்கோ, ஒரு ஒரு மாநிலத்திலையுமே 2-3 ஸ்விம்மிங் பூலில் மட்டும்தான் டைவிங் பூல் இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டை தாண்டி நல்லா இருக்கிற டீம்னு பார்த்தீங்கன்னா, முதல் டீம் வந்து நம்ம இந்தியாவோட சர்வீசஸ் டீம் இருக்குது, அதாவது ஆர்மி டீம்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியாவோட ஆர்மி டீமில் இருக்கிற பசங்க இந்தியாவில் நல்லா டாப் பிளேயர்ஸில் இருக்கக்கூடிய பசங்க. அவங்களுக்கு மட்டும் இந்தியாவில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு இன்னும் 1-2 பிளேயர்ஸுக்கு இருக்குது. முதல் கட்டமாக ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நல்ல சாப்பாடு, நல்ல டயட்டான ஃபுட்டு, ஜிம்மு, அப்புறம் இந்த டைவிங்க்கு தேவையான தனி ஜிம்னாஸ்டிக் ஓட்டு, இது எல்லாமே ஆர்மி பசங்களுக்கு முதல் படியாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸு, நேவி, கஸ்டம்ஸ் இதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது போக அவங்களாவே ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற சில ஸ்டேட்ஸில் மகாராஷ்டிரா, மணிப்பூர், அப்புறம் உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டேட்ஸில் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஆர்மி அளவுக்கு ரயில்வேஸ் அளவுக்கு இல்லைனாலும் அவங்களால முடிஞ்ச ஒரு ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் ஸ்டில் அந்த அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம நேஷ்னல் லெவல்னாலுமே பார்த்தா இந்த டாப் டைவர்ஸுங்கிறவங்க வந்து ஒரு 20-30 பேர் தான் வராங்க. ஏன்னா அவங்கவுங்க ஸ்டேட்லேருந்து யார் யார் கோல்டு மெடல் அடிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது நேஷ்னல்ஸு. அதில் வந்து யார் டாப்பாக இருக்காங்களோ அவங்க கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அந்த மாதிரி 3 ஸ்பெசிஃபிக் இதில் மெடல் வழங்கப்படுது அவங்களுக்கு.
1: இப்போ அடுத்ததாக நீங்கள் சொல்லும்பொழுது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், நேவி, கஸ்டம்ஸ் இவங்க தான் வந்து டாப் ரேங்கிங்கில் இருக்காங்க, இன்றைக்கி இருக்க டாப் டைவர்ஸ்லன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த விளையாட்டு விளையாடி வேலை வாய்ப்புகள் அரசாங்கம் சார்ந்த அரசு துறைகளில், அப்படி இல்லைன்னா தனியார் துறைகளில் என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, இதற்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா எந்த ஒரு விளையாட்டுக்குமே வந்து தொடர்ந்து விளையாட்டு வீரராகவே இருக்க முடியாது, ஒரு கட்டத்தில் ரிட்டையர் ஆகணும், அதுக்கடுத்தது அவங்க வந்து கெரியரை நோக்கி போகும்பொழுது இந்த விளையாட்டு வந்து எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு உதவுது, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
2: இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னா, மெயினாக வந்து டைவிங் வெளியில் யாருக்குமே தெரியல, யாருக்குமே வந்து இவ்வளோ நாலேஜ் டைவிங்கை பற்றி இல்லை அப்படின்னாலுமே கவர்மெண்ட்டில் இதுக்கான இது அரசு பணி வந்து நல்லா தான் கொடுக்கப்படுது. ஏன்னா ஆர்மியில் வேலை கொடுக்குறாங்க. அதாவது டைவிங்கில் யாரெல்லாம் வந்து நேஷ்னல் மெடலிஸ்ட்டாக இருக்காங்களோ, அவங்க ஏதாவது நேஷ்னலில் ஒரு மெடல் பண்ணியிருக்கணும், சீனியர்ஸ் இல்லை யூனிவர்சிட்டியில் ஒரு மெடல் பண்ணியிருந்தா அவங்க வந்து ஆர்மிக்குள்ளே ஒரு பேசிக் ஜாப், ஹவில்தார், சுபேதார் இந்த மாதிரி ஜாபில் ஆர்மி கொடுக்குறாங்க. இது போக இம்பார்ட்டண்ட்டாக ரயில்வேஸில் நிறைய வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. ரயில்வேஸில் டிசி, அதை தாண்டி ஜேசி, அது மாதிரி சில ஒர்க்குகள் ரயில்வேஸில் கொடுக்கப்படுது. ரயில்வேஸு ஆர்மி இந்தியாவில் மேஜராக போகிறாங்க. இது இல்லாமல் பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், போலீஸு, தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, ஜாப் ஆஃபர் இருக்குது, அதுலேயும் அப்ளை பண்ண முடியும், டைவிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டைவிங்க்கு இருக்க தான் செய்யுது. நிறையா பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கிறனால இதை ஆப் பண்ணிக்கிறதோ யூஸ் பண்ணிக்கிறதோ ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு 20 பேர் காம்படிஷனில் வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னா, இதில் இந்த வேலை வாய்ப்பை வந்து ஒரு 2 பேராக தான் வாங்க முடியுது, மீதி எல்லாம் வேறு வேறு ஃபீல்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஸ்விம்மிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அதில் மெடலிஸ்ட்டாக இருக்க ஒரு 10-12 பேர் இந்த வேலையை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போய் செட்டில் ஆகிடுறாங்க. அது உள்ளே போனதுக்கப்புறமே அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது. மெடலுக்கு வந்து பரிசு தொகை கொடுக்கறது, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து இந்த மெடல் அடித்த வீரர்களை வந்து உள்ளே சேர்த்துக்கிறது, அதை கவர்மெண்ட் வந்து வருஷம் ஃபுல்லாக அவங்களோட ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் அவங்களே ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் டைவிங்க்கும் இருக்குது, ஸ்விம்மிங்க்கும் இருக்குது, மற்ற ஸ்போர்ட்ஸ் நிறையா மேஜரான ஸ்போர்ட்ஸுக்கும் இருக்குது. பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கிறனால யாருக்கும் இதை பற்றி ரொம்ப தெரியறதில்ல. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சால் இன்மேபி நிறைய பேர் ஃப்யூச்சரில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதை யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும்.
1: இப்போ இந்த விளையாட்டோட பார்ட்டிசிபேஷனை பற்றி பேசும்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரிஸ்க்

0: கொஷன் அதுவும் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தயக்கம், அதாவது அந்த ஹைட்லேருந்து குதிக்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் யோசிக்கிறது, பர்சனலாகவும் ஃபீல் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸுமே பசங்களை வந்து அதில் இன்வால்வ் பண்ணுறது யோசிப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கும் அதை தாண்டி எந்த ஒரு விளையாட்டுக்குமே வந்து பொருளாதாரன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விளையாட்டுக்கு வந்து ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாமே தேவைன்றப்ப அந்த மெயின்டெனன்ஸ், அந்த ஒரு ட்ரைனிங் இதெல்லாத்தையும் அண்டர்கோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பொருளாதார இது தேவைப்படும். இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இந்த நிகழ்ச்சியை கேட்டு இந்த விளையாட்டில் இணையணும்னு நினைக்கிறவங்க எப்படி இந்த விஷயங்கள்லாம் அணுகலாம், இதுக்கான வழிகளை சொல்லுங்களேன்.
1: இந்த மாதிரி ஃபினான்ஷியல்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப பெரிய ரிச்சான ஃபேமிலி அந்த மாதிரி கிடையாது. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன். நான் வந்து நீச்சல் கற்றுக்கணும், ஒரு உயிர் காப்பாற்றுறதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை நீச்சலுக்கு சேர்த்து விட்டாங்க. ஆனால் இப்போது இந்த செலவுகளை தாண்டி நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு செலவு பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறதுக்கு செலவு பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறோம், அதை வந்து செலவாக நினைக்காம அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா நல்லது. எப்படி வந்து ஒரு படிப்புக்காக வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கு செலவு பண்ணுறதுக்கு வந்து யோசிக்காமல் டக்குன்னு ஒரு பெரிய இடத்துல சேர்க்குறாங்களோ, ஒரு நல்ல டீம்லேயோ க்ளப்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த பையனையோ ஒரு பொண்ணையோ சேர்த்து விடும்போது அவங்களுக்கு வந்து அதில் நாலு பேர் மெடல் அடிக்கும்போது திருப்பி அந்த காசு திரும்ப அவங்களுக்கு வரதான் போகுது. ஸோ நிறையா கஷ்டங்கள்னு வந்து ஃபேமிலியில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து நம்ம செலவு பண்ணுறது வீண் செலவு அது மாதிரி பார்க்காம நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது. ஏன்னா இதுலேயும் வேலைகள் இருக்குது. எவ்வளோ பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங்க்கு படித்து எழுதுகிறாங்க, அந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்களை வந்து படித்து தான் ஆகணும், படிப்பினால் மட்டும்தான் வந்து ஃப்யூச்சர் இருக்கும் அப்படி இது பண்ணாமல் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸுக்கு விடுறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணும்போது அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு மெடல் அடிக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து அந்த பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒரு பையன் மெடல் அடிச்சிட்டான், ஒரு நேஷ்னல் மெடல், ஒரு தேசிய மெடல் அடிச்சிட்டாங்கும்போது அவனுக்கு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே எல்லாத்தையுமே ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போது என்ன எடுத்துக்கிட்டால், நான் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த செலவெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஸ்கூலில் ஸ்விம்மிங் சேர்க்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நட்ஸு ஜிம்முக்கு சேர்த்து விடுறது, இதெல்லாமே அவங்களும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி பார்த்து தான் பண்ணுறாங்க. இதில் எனக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படித்தனால எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸுங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ செவன்த்தில் தான் சேர முடியும். ஸோ செவன்த்துலேருந்து எனக்கு பெருசாக ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது. ஸோ இப்போ அவங்க என் மேலே ஒரு ஆறாவது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணனால அவங்களுக்கு ஏழாவதுலேருந்து எனக்கு ஒரு டுவெல்த்து வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது. இப்போ காலேஜுமே சேரும்போது நான் வந்து ஃபீஸ் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் சேர்ந்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுல படிப்பை விட செலவு கம்மி தான். ஆனால் வேலைக்கு போகிற வரைக்கும் அங்கே நம்ம தான் செலவு பண்ணோம். இங்கே வந்து ஒரு மெடல் அடித்ததுக்கு பிறகு நமக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு தனியாக செலவு அப்படின்னு பார்க்காம அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும், அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு ரெஸ்பெக்டட் வேலை இருக்கும். ஸ்போர்ட்ஸில் போய் இப்போ நம்ம ஒரு வேலை வாங்குகிறோம், ஒரு ஆர்மியில் இருக்கோம், ரயில்வேஸில் இருக்கோம், நேவியில் இருக்கோங்கும்போது நம்ம வந்து அங்கே போயும் ஸ்போர்ட்ஸ் தான் பண்ண போகிறோம், நம்ம நாட்டுக்காக தான் விளையாட போகிறோங்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயந்தான். அதுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து செலவுன்னு பார்க்காம, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியான செலவில் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது, வீட்டில் கிடைக்கிற சாப்பாட்டில் நல்ல சாப்பாடாக சாப்பிட்றது, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வரும்போது கண்டிப்பாக நமக்கு மெடலுங்கிறது இருக்கும். கஷ்டப்படுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மெடல் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வச்சு காலேஜ் வாங்குறது எல்லாமே பார்த்துக்க முடியும், வேலை எல்லாமே கிடைக்கும்.
0: ரொம்ப தெளிவான நிதானமான பதில், ரொம்ப யதார்த்தமாகவும் கொடுத்துட்டீங்க, ரொம்ப அருமை. அடுத்ததாக உங்களுடைய ஜேர்னி, உங்களுடைய இந்த டைவிங் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியில் உங்களுடைய லாங் டேர்ம் விஷன், ஷார்ட் டேர்ம் விஷனாக என்ன இருக்குது, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: ஷார்ட் டேர்ம் பிளான் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்சனலாக வந்து இப்போது நான் ஆல்ரெடி ஒரு நேஷ்னல் மெடல் அடிச்சிருக்கேன். அடுத்தது வரக்கூடிய நேஷ்னல் மீட்ஸ்லேயும் நேஷ்னல் காம்படிஷன்ஸ்லேயும் மெடல் அடிக்கிறது இப்போது என்னோடய ஷார்ட் டேர்ம் விஷனாக இருக்குது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த மெடல் அடித்ததுக்குமே எனக்கு கவர்மெண்ட்லேருந்து அவார்டு, கேஷ் அவார்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கேஷ் அவார்டுங்கிறத தாண்டி நான் ஒரு நேஷ்னல் மெடலிஸ்ட்னு சொல்கிறது அந்த மொமெண்ட்டை வந்து ஒரு வாட்டியோடு போகாமல் அடுத்த வர நேஷ்னல் காம்படிஷன்ஸ்லேயும் எல்லாம் கோல்டு அடிக்கிறது, இல்லை கான்சிக்யூட்டிவாக ஒரு மூணு மெடல் அடிக்கிறது, இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக பார்க்குறேன். இப்போது லாங் டேர்ம் கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு விளையாடணுங்கிறது சின்ன வயசுலேருந்து என்னோடய ஆசை. நான் ஒரு

0: நாலு வயசுல என்ன சும் பண்ணுறேன்னா, அதில் அஞ்சாவது ஆறாவது வயதுலேருந்தே நான் ஒரு நேஷ்னல் மெடல் அடிக்கணும், இந்தியாவுக்காக வேறு காமன்வெல்த் கேம்ஸ், ஏஷியன் கேம்ஸ் அந்த மாதிரி போகணுங்கிறது என்னோடய ஆசை. அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு நம்ம டிசிப்ளினாக இதில் இருக்கோங்கிறதுக்கு வந்து அந்த லாங் டேர்ம் கோல்டுங்கிறது அதுதான், ஒரு இந்தியாவுக்காக விளாடணும். விளாண்டு நம்ம நேஷனுக்கு ப்ரௌட் மொமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது நம்ம வீட்டுக்கும் ப்ரௌடான மொமெண்ட்டு, எனக்கும் அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இது போக டைவிங் வந்து யாருக்கும் தெரியலங்கிறது ஒரு எண்ணமாகவே இருக்குது எனக்கு. எப்போவுமே யாருக்கும் தெரியல, இதை வந்து யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் க்ரௌடடாக இருக்கிற ஒரு கிரிக்கெட் கேமில் இல்லை ஒரு அத்லெட்டிக்ஸில் போய் எல்லோரும் அதிலேயே ஜாயின் பண்ணி ஒரு 1000 பேர் இருக்க பார்ட்டிசிபேஷன், 2000 பேர் இருக்கிற பார்ட்டிசிபேஷனில் எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேன் தான். அதில் போய் இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் வேணாம் அப்படின்னு வெறுத்து போயிடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க, தான் உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க டைவிங் வந்து எடுத்து பண்ணும்போது அதை வந்து அவங்களுக்கு ஹெல்த் வைஸும் நல்லாயிருக்கு, ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கான நேஷ்னல் மெடலு லைஃப்பில் கெரியர் டெவலப்மெண்ட்டு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ தெரிஞ்ச கேமையே போய் எல்லோரும் சேர்ந்து அது வந்து கஷ்டமாக இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் யாருக்கும் தெரியாத கேமை டெவலப் பண்ணி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், இதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், நிறைய பேருக்கு லைஃப்பில் இந்த கேம் மூலியமாக ஹெல்ப் ஆகுறாங்க, இந்த கேம் டெவலப் ஆகுது அப்படின்னா இன்னும் அது மூலியமாக நிறையா பிளேயர்ஸ் டெவலப் ஆவாங்க. அதுதான் என்னோடய லாங் டேர்ம் விஷனாக பார்க்கப்படுறேன்.
1: சூப்பர்ப்பா. அதாவது உங்களோட பர்சனல் லாங் டேர்ம் விஷனை விட ஓவராலாக இந்த ஸ்போர்ட்டுக்காகவே ஒரு பெரிய உன்னதமான எண்ணத்தோடு உங்களோட லாங் டேர்ம் விஷன் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய குறுகிய கால திட்டங்களான அடுத்து வர போட்டிகளில் நீங்கள் தங்கம் வென்று இந்திய நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்த்து இந்த விளையாட்டுக்கும் பெருமை சேர்த்து இன்னும் பலர் இந்த விளையாட்டில் ஈடுபட்டு ஓவராலாக ஒரு ஹோலிஸ்டிக் சொசைட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஆகணுன்ற உங்களோட எண்ணம் நிறைவேறதுக்கு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி, நன்றி.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை, அடையாமடை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்கோதையாறு, நீலகிரி மாவட்டம் தேவாளா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, சோலையாறு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர், நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சூரலக்கோடு, ஹாரிசான் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் உட்பிரையர், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, கோழிப்போர்விளை, சென்னை சோழிங்கநல்லூர், களியல், திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம், நீலகிரி மாவட்டம்

0: கூடலூர் பஜார், மேல்பவானி, மேல்கூடலூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், தென்காசி மாவட்டம் குண்டாரணை, தேனி மாவட்டம் பெரியாறு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, வால்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை, தேனி மாவட்டம் தேக்கடி, சென்னை நீலாங்கரை, நீலகிரி மாவட்டம் பார்வூர், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், திருவள்ளூர், முக்கூடல் அணை, குருந்தன்கோடு, கன்னிமார், ஊத்து, குமுடிப்பூண்டி, பொன்னேரி, சோழவரம், கிளன்மார்கன் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 36.6 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கன்னியாகுமரி, கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பொழிவு இருக்கக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி முதல் வரும் முதல் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று முதல் நாளை மறுநாள் வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. ஒளிபரப்பின் தொடக்கமாக கேட்கலாம் குரல் அமுதம் 366வது குரல்.
1: அஞ்சுவது ஓரும் மரணே, ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா.
2: ஒருவன் அறத்திற்கு அஞ்ச வேண்டும், ஏனெனில் அவனை வஞ்சித்து கெடுப்பது அவன் படுகின்ற அறம் பிறழ்ந்த ஆசையே. குறள் எண் 366, அதிகாரம் அவா அறுத்தல்.
1: அஞ்சுவது ஓரும் மரணே, ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா.
2: ஒருவன் அறத்திற்கு அஞ்ச வேண்டும், ஏனெனில் அவனை வஞ்சித்து கெடுப்பது அவன் படுகின்ற அறம் பிறழ்ந்த ஆசையே. குறள் எண் 366, அதிகாரம் அவா அறுத்தல்.
0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல் சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோ ஹெட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆஹா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து.

நேரமாலை 6 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது இனி ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இதில் கேட்கலாம் வாழை சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி டி முத்து கருப்பன் அவர்கள் தரும் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை. 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா, எதிர்காலமும் வேலை வாய்ப்பும் உரை வழங்குகிறார் செல்வமணி, இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்குகிறார் எஸ் ராதா அவர்கள், 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நறுமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பானது நிறைவு பெறும்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவு

பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: கோவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:10. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து ஒலிக்கவிருப்பது ஒருபட பாடல்கள். என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேட்கலாம் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: சார், நாங்கள் 23 நைட்டு ஒரு 57 பேருக்கு கைலா யாத்திரைக்காக தமிழ்நாட்டிலிருந்து பல இடங்கள் வந்து கேதர் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போனோம். சென்னையிலேருந்து ஒரே பிளைட்டு, டெல்லியிலேருந்து காட்மாண்டு இறங்கி ரூம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வச்சுட்டோம். மறுநாள் கைலாயத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் இருந்து அனுப்பி வச்சுட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். இன்னைக்கு காலையில் 8 சாப்பிட்டு அந்த ஏரியா விட்டு தங்க கிளம்புறப்போ ஒரு 9 பையன் பேசல, அதுல 3 பஸ் போனது, 3 பேர் ஒரு வண்டிக்கு சீப்பா போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுல வந்து ரகுங்கிறவர் தான் போன் பண்ணாரு, இது மாதிரி ஒரு வெளி விபத்து ஏற்பட்டது, அதுல வந்து நில அதிர்வு ஏற்பட்டுச்சு, அதுல இருந்து நாங்க தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்க டிரைவர் வந்து காப்பாத்தி வெண்ட கொண்டு போலாம், அடுத்த வண்டி நாங்க திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்துல உருண்டதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணாரு. இதுல இறங்கி பார்க்க முடியுமா, நம்ம இறங்கி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல, அங்க இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், நீங்க நேரம் நாங்க மேல போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மேல அடைச்சிட்டு போயிட்டான் டிரைவர். அவன் மேல கொண்டு போய் தங்க வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்த சம்பவங்கள் தெரியல. அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க, ஒரு பஸ் கவுந்தடிச்சு தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு, ஏன்னா பெரிய விபத்து அது.
0: இதற்கிடையே நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9289516712 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொரண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகரமயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றிக் காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார்.

0: திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: தொடர் விடுமுறை காரணமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அங்குள்ள நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலாத்தலமாக கொல்லிமலை விளங்கி வருகிறது. அங்கு சமீப காலமாக தொடர் மழை பெய்து வருவதால் நம்மருவி, மாசிலா அருவி, புகழ்பெற்ற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஆகியவற்றில் தண்ணீர் அதிக அளவில் கொட்டி வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பகுதியில் சேதமடைந்த படிக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டு விட்டன. இதனால் படிக்கட்டுகள் வழியாக நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதை சிரமமில்லாமல் இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்கின்றனர். அங்குள்ள எட்டுக்கை அம்மன் கோவில், அரப்பளீஸ்வரர் கோவில், அதைத் தொடர்ந்து சீக்குப்பாறைப்பட்டி காட்சி முனையம் ஆகிய பகுதிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் காணப்படுகின்றனர். கொல்லிமலை பகுதியில் தொடர் மழை காரணமாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து நீர்வீழ்ச்சிகளிலும் அதிக அளவு நீர்வரத்து உள்ளது. சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக குளித்து செல்வதை உறுதிப்படுத்தும் வகையில் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 4 கோடி ரூபாய் செலவில் புதிய திருத்தேர் அமைக்கும் பணியினை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிப்பு வெளியானதை முன்னிட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தலைமையில் காவல்துறையினர் அந்த அணையில் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 21 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்புகளை அதிகாரிகள் துண்டித்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 62 ஆட்டோ நிறுத்தங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும், ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார், ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் இந்த இணை இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வீர் சோட்ரானி 13-11, 12-14, 11-9, 12-10 என்ற சிற்கணக்கில் போர்ச்சுகலின் ரூய் சோர்ஸை வென்றார். வேலவன் செந்தில்குமார் 11-9, 6-11, 11-7, 11-2 என்ற சிற்கணக்கில் ஜெர்மனியின் ரஃபேல் கான்ட்ராவை வென்றார். பாண்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத், காயத்ரி ராவத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 14-21, 21-17 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் நூர் ஹபீஸ்தா ஹபீஃபா, ஷஷீரா ஆஷா அஹாலியா இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமோ, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் 2வது

சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான இரண்டு நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமாலை 6:40, இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் தரும் திரை செய்கானங்கள்.

0: தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் மாலை 6:55 தொடர்ந்து கேட்கலாம் சேவை செய்திகள்.
3: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420-2233.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சி தரும் பாடல் 24 திரைப்படத்திலிருந்து.
2: ஓ

0: அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ்.
2: விழுப்புரம் மாவட்டத்தின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றினர். மேரா யுவபாரத் சார்பில் தேசிய கொடியை ஏந்தி கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணி நடத்தினர். விழுப்புரம் எல்லிச்சத்திரம் சாலையிலிருந்து தேவானையம்மாள் கல்லூரி வரை இந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் கையில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் முழக்கமிட்டு சென்றனர். தொடர்ந்து மேரா யுவபாரத் இளைஞர் மன்றத்தின் சார்பாக இளைஞர்கள் ஸ்வச் பாரத் திட்டத்தினை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையத்தில் இருந்து நோட்டீஸ் மூலம் ஸ்வச் பாரத் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
3: விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மைதானத்தில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சமாதான புறாவையும் மூவர்ண பலூன்களையும் அவர் வானத்தில் பறக்க விட்டார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு சால்வை அணிவித்து பரிசுப் பொருட்களை வழங்கி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் 34 காவலர்கள் மற்றும் 66 அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
2: மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத அமாவாசை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு காலை முதலே தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நள்ளிரவு பூஜையாக ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நேர்த்திக்கடனையும் அவர்கள் நிறைவேற்றினர். இந்த நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் அமைச்சர் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள அட்டை வழங்குவதற்கான பதிவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பட்டா உள்ள அனைத்து விவசாயிகளும் தங்கள் பெயரில் உள்ள அனைத்து பட்டா நிலங்களையும் வேளாண்மை மையம் மற்றும் இ சேவை மையங்களில் ஆதார் எண், கைபேசி ஆகியவற்றை இணைத்து பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்தால் மட்டுமே நிலங்களின் அளவுக்கு ஏற்ப உரமானியம், விவசாய கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் வழங்கப்படும் என்று விவசாயிகள் உடனடியாக இதனை பதிவு செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பகுதிக்கு உட்பட்ட தொல்லாமூர் என்ற கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த திட்ட முகாமில் ₹1,16,00,000 மதிப்பிலான வீட்டுமனை பட்டா மற்றும் விவசாய கருவிகள், மானியத்துடன் கூடிய நுண்ணீர் பாசன கருவிகள், மின்னணு குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. 196 பயணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இந்த திட்டங்களை வழங்கி அவர் பேசுகையில், இந்த முகாமில் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்த கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திட்டங்களை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து ஆரோவில் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை ஆய்வு மேற்கொண்ட அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, முறையான சுத்திகரிப்பு ஆகியவை பின்பற்றப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டார். அருகாமையில் உள்ள வீடுகளில் திடக்கழிவு, திரவக்கழிவு முறையாக அகற்றப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். திண்டிவனம் அடுத்த மயிலம் மலைமேல் அமைந்துள்ள வள்ளி தெய்மானை சமேதன சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத கிருத்தியை முன்னிட்டு கோயில் நடை காலையில் திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மூலவர் தங்க கவசத்தால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு உற்சவமூர்த்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா புறப்பட்டது. ஆணை வாகனத்தின் மீது சுப்பிரமணிய சுவாமி வீதி உலா வந்ததை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி போதைப் பொருள் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனை மையமாக கொண்டு ஒரு மாத காலமாக காவல்துறை மூலம் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட காவல்துறை காவலர்கள் இருசக்கர வாகனம் மூலம் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி விழுப்புரம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று காவல் நிலையத்தில் முடிவடைந்தது. இதுகுறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் கூறுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரி ஆகிய இடங்களில் போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்றும், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இருசக்கர வாகனம் மூலம் காவலர்கள் போதைப் பொருள் குறித்த தீமைகள் துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் மக்கள்

0: விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் என்று அவர் அப்பொழுது தெரிவித்தார். மத்திய அரசு தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மத்திய மாநில அரசுகளின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடையும் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் முகாமில் விளக்கப்பட்டன. விழுப்புரம் நகராட்சியின் ஆணையர் ஷியாமலா இந்த கண்காட்சியையும் முகாமினையும் துவக்கி வைத்தார்.
1: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேஷ்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. திபெத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் உள்ள ரசுவா மாவட்டத்தில் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் அதனைத் தொடர்ந்து நேரிட்ட பனிச்சரிவு காரணமாக இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷாவை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் இந்த வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை நேபாளத்துடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் இந்திய குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த காட்டாற்று வெள்ளத்தின் பாதிப்பு பீகாரில் எதிரொலிக்கும் என்பதால் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களுக்கு உதவுவதற்கான தொலைபேசி எண்களை காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. தகவல் தேவைப்படுபவர்கள் 977-131-1607, 977-970-1500 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் 50க்கும் மேற்பட்டோர் நேபாளத்தில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மத்திய அரசுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான 9889516712 என்ற உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தில்லியில் வெங்காயத்தை கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மானிய விலையில் விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு 55 முதல் 60 ரூபாய் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மானிய விலை வெங்காய விற்பனையை மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி நாளை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியம் கேரளத்தைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இம்மாதத்திற்கான ஓய்வூதியத்தை முன்கூட்டியே விடுவித்துள்ளது. கேரளம் மண்டலத்தைச் சேர்ந்த 440,000 ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் ஓய்வூதியம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாத இறுதியில் விடுவிக்கப்படும் ஓய்வூதியம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு நடத்திய தேசிய தகுதித் தேர்வில் 84 பாடங்களுக்கான முடிவுகள் இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள தேசிய தேர்வு முகமை, தேர்வுகள் தொடர்பான விவரங்களை முகமையின் இணைய பக்கங்களில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க

0: இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யும் திட்டம் வரும் சனிக்கிழமை முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு அதற்கான பயண அட்டைகளை வழங்கி அவர் பேசினார். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் 60 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பயணம் மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் அட்டையை பயன்படுத்தி இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 2,500 பயனாளிகளுக்கு ஒப்புதல் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து மகளிர் மேம்பாட்டில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 5,110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு தரண்ஜித் சிங் சந்து கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிஜேபி அரசு 43% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக அம்மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுடன் இணைந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பஞ்சாபில் மாதந்தோறும் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 76 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்தின் கீழ் 2,381 கோடி ரூபாய் 68 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பொதுப்பிரிவைச் சேர்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாயும் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த மகளிருக்கு 1,500 ரூபாயும் வழங்கப்படுவதாக திரு பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு எதிரான தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இன்று பேரவையில் இதற்கான தீர்மானத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தாக்கல் செய்தார். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெலங்கானாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து விஜயவாடா சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சூரியப்பட்டு அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சபால் பிப்ரா வழித்தடத்தில் உள்ள கோவில் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது நாளான இன்று 8 விக்கெட் இழப்பிற்கு 250 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. அதிகபட்சமாக சோனால் டிசுன்சா 103 ரன் எடுத்தார். பிரசித் கிருஷ்ணா மற்றும் மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷால் யாதவ், பிரணவ் சுந்தர்ராமன் உட்பட 23 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் வாழைப்பயிரை தாக்கக்கூடிய நோய்கள் மற்றும் பராமரிப்பு உத்திகள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கா மனோன்மணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: வாழை விவசாயம் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழை விவசாயிகள் எல்லாருமே வந்து நிறையா ரகங்கள் போட்டுட்ருக்கோம். இதில் தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான தாக்குதல் வந்து பூஞ்சான நோய்கள் தான் அதிகமாக தாக்குது. அதுக்கடுத்து வந்து பாக்டீரியா நோய், அப்புறம் வைரஸ் நோய், நச்சுயிரி நோயின்னு நம்ம சொல்லுவோம். பூஞ்சான நோய்கள்னு பார்த்தோம்னா அதிக தாக்குதல் வந்து வாடல் நோய். ஸோ வாடல் நோயை வந்து நம்ம பனாமா வாடல் நோயின்னு சொல்லுவோம். உங்கள் பகுதியில் வந்து வெடிவாழை அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். வாடல் நோய் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இலைகள் நம்மளுக்கு வந்து வாழையோட பயிரில் இருக்கக்கூடிய முதிர்ந்த இலைகள் வந்து முதல்ல மஞ்சள் நிறமாக மாறும். அந்த இலைகள் வந்து கொஞ்சம் வாடி கருக ஆரம்பிக்கும். அந்த தண்டு பகுதியை ஒட்டி ஒடிஞ்சி துணி கட்டின மாதிரி தொங்கிகிட்டு இருக்கும். இதுதான் வந்து வாடல் நோயோட அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முதிர்ந்த இலைகள் மட்டும் பழுக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து தேவையான மேலாண்மை முறைகளை நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னா வெடிவாழை தாக்கம் வராமல் நம்ம கட்டாயம் பாதுகாக்க முடியும். அப்போ அந்த வெடிவாழை ஏன் வருது அப்படின்னா அந்த நோய்க்கிருமி வந்து தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சும் குழாய்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் போய் வந்து தங்கி நிற்கிறதுனால அடைப்பு ஏற்படுது. தண்டு பகுதியில் அந்த அழுத்தத்தினால், நீரினுடைய அழுத்தத்தினால வாழையோட தண்டு பகுதி வந்து வெடிக்கும். அந்த மாதிரியான வெடிவாழை இருக்கக்கூடிய வாழையோட தண்டு பகுதியை குறுக்கால நம்ம வெட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அடர் சிவப்பு நிறத்தில் வந்து வளையம் மாறி வந்து இந்த நோய்க்கிருமி தங்கி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வேர் பகுதிகளையும் இந்த மண்ணிலையும் வந்து இந்த நோய்க்கிருமிகளோட வித்துக்கள் வந்து தங்கி இருக்கும். அப்போ நம்ம வந்து அதையும் நம்ம முறையாக மேலாண்மை பண்ணும் போது தான் நம்ம இந்த நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதே போல் வேர்ப்புழு தாக்குதல் அதிகமாக இருந்தாலும் வாடல் நோயோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். இந்த வாழையை வந்து நடுறதுக்கு முன்னாடியிலிருந்தே நம்ம பாதுகாப்பு மேலாண்மை முறைகளை நம்ம வந்து முறையாக பின்பற்றினோம் அப்படின்னா கட்டாயம் இந்த நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும். இதில் அதிகப்படியான மகசூல் இழப்பு ஏற்படக்கூடிய முக்கியமான நோய் வந்து வாடல் நோய். அந்த நிலத்தை பராமரிப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் நம்ம கவனமாக வந்து நோய் மேலாண்மை உத்திகளை வந்து பயன்படுத்துறது வந்து சிறந்தது. நிலங்கள் ஃபஸ்ட்டு தேர்வு செய்யும் போதே வந்து ஏற்கனவே வாடல் நோய் தாக்குதல் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து நம்ம வந்து தவிர்த்திடணும். வாழைக்கிழங்கு நம்ம விதைக்கு எடுக்கிறோம் இல்லையா, நல்ல ஆரோக்கியமான பகுதியிலிருந்து எடுத்துக்கணும். அதில் வந்து நல்ல செந்நிறத்தில் வந்து எந்த புள்ளிகளும் இல்லாமல் கிழங்குகள் வந்து நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி தேர்வு செஞ்சு வச்சுக்கணும். இது வந்து முதல் நிலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயற்கையாக ரசாயன பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தி அதை கிழங்குகளை நேர்த்தி செய்கிறது மூலமாக வந்து அந்த மண்ணிலிருந்து தங்கக்கூடிய நோய் கிருமிகள் வந்து கிழங்குகள் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து தவிர்த்துற முடியும். அப்போ நம்ம கிழங்கு விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு கார்பன்டசிம் அப்படிங்கிற மருந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு இல்லை 10 கிராம் 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி கணக்குக்கு நம்ம வந்து கலந்து நேர்த்தி பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நோய் கிருமிகள் வந்து குறையும். இதை தவிர நம்ம வந்து பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற உயிர் உரம் நுண்ணுயிர் கொல்லி வந்து மதுரை வேளாண்மை கல்லூரியில் நாங்கள் பயிர் நோயியல் துறையில் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த உயிரியல் முறையில் நம்ம பண்ணணும். அங்கக வேளாண்மை பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து அந்த பேசிலஸ் சப்டிலிஸ்ங்கிற தூள் துகள் வடிவில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து 10 கிராம் அளவுக்கு 1 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு இந்த கிழங்கையும் விதை நேர்த்தி செஞ்சோம் அப்படின்னா அந்த நோய்க்கிருமிகளோட எண்ணிக்கை வந்து குறையும். அதுக்கப்புறம் நடவு செய்யும் போதும் குழி எடுக்கும் போது கொஞ்சம் பேசிலஸ் சப்டிலிஸ் போடலாம். ரொம்ப அதிக தீவிரம் இருக்கிற ஏரியானா கொஞ்சம் கார்பன்டசி மருந்து கொஞ்சம் விடலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா 2வது மாதம், 4வது மாதம், 6வது மாதம் 3 முறை நம்ம வந்து பேசிலஸ் சப்டிலிஸ் கரைசலை வந்து மண்ணில் கன்றோட அடிப்பகுதியில் நம்ம வேர் நனைகிற மாதிரி வந்து கரைசலை விட்டோம் அப்படின்னா அந்த வேர் பகுதியில் தங்கி இருந்து தாக்கக்கூடிய இந்த நோய்க்கிருமியோட வித்துக்கள் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும்.
2: இதுவரை வாழைப்பயிரை தாக்கக்கூடிய நோய்கள் மற்றும் பராமரிப்பு உத்திகள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய

0: பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் க. மனோன்மணி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.
1: நேரம் 7:30.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மண்ணும் மணியும் சூழல்.

0: இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி டி முத்துக்கருப்பன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே சோபனா அவர்கள்.
1: சார், இந்த வாழை ரகம் என்னென்ன ரகங்கள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: வாழை ரகம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஆராய்ச்சி படி பார்த்தோம்னா 120 ரகம் வரைக்கும் இருக்குது.
1: இதில் நீங்கள் செய்கிற ரகங்கள் பற்றி சார்?
2: நாம் வந்துட்டு மலை கிராம விவசாயத்தை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால நாம் மலை வாழை மட்டும்தான் பண்ணுறோம். அங்கே மற்ற எல்லா வாழையும் பண்ண முடியும், இருந்தாலும் அதுக்கு அந்த மண்ணுக்கு அந்த கிளைமேட்டுக்கு அப்படின்னால அந்த வாழையை செய்கிறது தான் சிறப்புன்றதுனால நம்ம அதை செஞ்சுட்டு வரோம். மலை வாழையில் வந்துட்டு ஒரே ரகம்தான், வேற ரகமே கிடையாது.
1: இந்த மலை வாழையோட சிறப்பு பற்றி சொல்லுங்கள் சார்.
2: மலை வாழை வந்துட்டு மருத்துவ குணம் நிறைந்தது, அது இன்னொன்று சுவையும் தனித்தன்மை வாய்ந்தது. பழம் வந்துட்டு தோல் என்ன கருத்தாலும் சுளை வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்குது. குழந்தைகளுக்கு பால் குடித்து பால் குடி மறந்த பிறகு கொடுக்கக்கூடிய முதல் உணவாக சொல்லக்கூடியது வாழைப்பழம். அதில் குறிப்பாக சொல்லுறது மலை வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு தான் மருத்துவர்கள் சொல்லுவாங்க.
1: வாழை நடவு அதுக்கான முறை பற்றி சொல்லுங்களேன்.
2: வாழை நடவு அப்படின்றது பார்த்தால எல்லாமே கிழங்கு நடவு தான். நம்ம தரைப்பு விவசாயமாக இருந்தாலும் சரி, மலை விவசாயமாக இருந்தாலும் சரி, கிழங்கு எடுத்து நடுறது தான் விவசாயமுடைய முறை. இதில் வந்துட்டு அதே சிஸ்டம் தான் மலை கிராம விவசாயத்துலேயும் செய்கிறோம், பயிர் செய்கிறோம். இதில் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம தரைப்பகுதி விவசாயத்தில் பொறுத்தளவில் ஒரு முறை வாழை அறுவடை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தோப்பை அழிச்சிருவோம். என்ன அப்படின்னா, பக்கக்கட்டையில் வந்துட்டு இலைக்கு அறுக்குத்துருவோம், விட்டுருவோம். அந்த காய் வந்துட்டு திரட்சியாக நல்லா கிடைக்கணுன்றதுக்காக பக்க சிம்பு மரங்கள் வெடிக்க விட மாட்டோம் தரை விவசாயத்தில். ஆனால் மலை விவசாயத்தை பொறுத்தளவில், மலை வாழைப்பழத்தை பொறுத்தளவில் அந்த மாதிரி செய்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, தண்ணி வசதியும் நல்லா இருக்குது, கூலிங்கும் நல்லா கிடைக்கல. இன்னொன்று, இயற்கையாகவே மண் வந்துட்டு நல்ல உரமாய்ந்த மண்ணாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு பக்க கண்டுகளையும் துளிர்க்க விடுறோம் அப்படின்றதால முதல் அறுவடை எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தடுத்த கண்டுகளும் பலன் தரக்கூடிய ஒரு இதுக்கு வரும். அதாவது ஒரு முறை நடவு செஞ்சிட்டோம்னா ஒரு 5 வருஷத்துலேருந்து 7-8 வருஷத்துக்கு மீண்டும் மறு நடவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் மலை வாழையுடைய நடவு. அது அதே நேரத்தில் அந்த நடவு அப்படின்னு வரையில் கிழங்கு நடவு அப்படின்னில நம்ம தரை விவசாயம் மாதிரி தான். அந்த ஒரு 2 அடிக்கு 2 அடி குழி எடுப்பாங்க, ஆழம் வந்துட்டு கம்மியாக எடுப்பாங்க. என்னென்ன, கிழங்குக்கு ரொம்ப ஆழமாக போணுச்சுன்னா அழுக தெரியும் அப்படின்றதால வந்துட்டு 1 அடி ஆழம் தான் எடுப்பாங்க. அந்த அளவில் கிழங்கு நடவு செஞ்சுட்டு வளர விடுவாங்க.
1: இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பழத்தை வந்து பார்த்தா தான் வந்து இது இந்தந்த ரகம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த இலையை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. மலை வாழையை பொறுத்த வரைக்கும் அதுக்கான அடையாளம் பற்றி சொல்லுங்களேன்.
2: அதுக்கான அடையாளம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது எப்பவும் வந்துட்டு ஓங்கி வளரக்கூடிய தன்மையுடையது. கிட்டத்தட்ட ஒரு மரம் வந்துட்டு 10 அடியிலிருந்து 12 அடி வரும் வளரக்கூடிய தன்மையுடையது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தூறு கணம் தரம் உயரம் வந்துட்டு கூட போகையில. இன்னொன்று, இலை வந்துட்டு அது ரஸ்தாலி ரகத்துக்கும் பூவன் ரகத்துக்கும் இடைப்பட்ட மாதிரி ஒரு மொடமொடப்பான ஒரு இலை தன்மையாக இருக்கும். அதாவது பந்திக்கு யூஸ் பண்ண முடியாத மாதிரியான இலையாக இருக்கும், மொடமொடப்பு தன்மையாக இருக்கும். இன்னொன்று, இலையுமே மற்ற மரங்களை விட அது அகலமாகவும் நீளமாகவும் இருக்கும். இப்போ ஒரு 4 அடி இலை வருது வாழையில் அப்படின்னா, இது ஒரு 5 அடி நீளத்துக்கு இலை வரும். அகலமும் ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு அகலம் கொடுக்கும்.
1: நல்ல பெரிய இலையா இருந்தாலும் நம்மளால வந்து சாப்பாடு பரிமாறதுக்கு நம்ம அதை பயன்படுத்த
2: முடியாது. இலையை வந்துட்டு திக்கா இருக்கும், ஈஸியா கிழியும் தன்மை இருக்கிறதுனால அதை வந்துட்டு சாப்பாட்டுக்கு வச்சு பரிமாற முடியாது. ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் விரல்ல ஏதாவது கீரல் பட்டு கூட கிழியறதுக்கு

0: தொடர்வது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.
1: வாழையை பொறுத்த வரைக்கும் நடவு பண்ணிட்டீங்க, இப்ப இதுக்கு அடுத்து வந்து நீர் பாய்ச்சணும்ல, அதோட முறை சொல்லுங்க சார்.
2: நீர் பாய்ச்சுறது வந்துட்டு அளவான நீர் போதுமானது, உங்களுக்கு அந்த இயற்கையான மழையே போதுமானது. அந்த ஒரு 4 மாச காலம் மட்டும்தான், அதாவது பங்குனியில இருந்து வைகாசி வரைக்குமான காலம் தான் வந்துட்டு அந்த கொஞ்சம் நீர் கொடுக்க வேண்டிய காலமாக இருக்கும். அந்த காலத்தில் தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நீர் கொடுக்கறது மாதிரி இருக்கும். அந்த நேரத்துலேயும் சில நேரங்களில் கோடை மழை நம்மளுக்கு கிடச்சிடறதுனால பெரும்பாலும் வந்துட்டு நம்ம நீர் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் ஏற்படாது. அது
1: இப்போ இந்த காற்று காலத்துலலாம் வந்து இந்த வாழையை வந்து எப்படி நிறுத்தி வைக்கிறது? ஏன்னா காற்றுக்கு தாங்க மாட்டேங்குதுல, அதை எப்படி பார்த்துக்கணும்?
2: இதை பொறுத்தளவில் மழை விவசாயத்தில் வந்துட்டு மலை வாழைப்பழ மரம்ன்றது தனி தோப்பாக இருக்காது, ஒரு காட்டுக்குள்ளே அடர்ந்த வனத்துக்குள்ளே இருக்கும். அப்படி

0: ஒரு சூழல் இருக்கிறதுனால மொத்தமாக வந்துட்டு மரங்கள் சரிஞ்சிரும் அப்படின்றது மாதிரி இப்போ வந்துட்டு பேப்பர் நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம். 4 ஏக்கர் பயிர் பண்ணியிருந்தாரு, 4 ஏக்கரில் 3 ஏக்கர் வாயில் சரிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி இதில் இருக்காது. இதில் வரையில் அந்த ஏன்னா காற்றின் வேகம் தடுக்கப்படும். மலையில் வந்துட்டு மரங்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால காற்றின் வேகம் தடுக்கப்படும். அப்படி தடுத்தாலும் சில மரங்கள் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே வாழைப்பூ வந்துட்டு இலைப்பகுதியை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னே நம்ம வந்துட்டு மண் அணைச்சி மண் கட்டுவோம். அந்த மண் அணைச்சி மண் கட்டி வச்சு இதை பத்தாது மூங்கில் பயன்படுத்தி அது முட்டு கொடுப்போம். இதை வந்துட்டு இயற்கையாக நம்ம செய்யக்கூடியது. இயல்பாகவே கீழே எப்படி நம்ம முட்டு கொடுக்குறோமோ அது மாதிரி வந்துட்டு அதுக்கும் காற்றின் திசை பகுதியை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி குலையும் ஒடிஞ்சிடாத அளவுக்கு குறைவலை பகுதியில் அதை முட்டு கொடுத்து நிப்பாட்டுவோம்.
1: குலை வந்ததுக்கு அப்புறம் பக்க கண்ணெல்லாம் இருக்கும்போது வளர விட்டோம் அப்படின்னா குலையோட காய் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்று பக்க கண்ணு நம்ம அடிக்கடி வர்றதை எடுத்து விடணுமா, பக்க கண்ணில் ஏதாவது 1-2 மட்டும் வச்சுக்கலாமா?
0: மலைவாழை பழத்தை பொறுத்தளவில் அந்த பிரச்சனையிலே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா நீர்ப்பாங்கும் மண்வாகும் நல்லா இருக்கிறதுனால நம்ம பக்க கண்டுகளை கழிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வாழையை வந்துட்டு அடுத்தடுத்த அறுவடைக்கு எடுக்கிறோம் அப்படின்றதால அது தேவையில்லை. பெரும்பாலும் நம்ம என்ன தான் பராமரித்து வந்தாலும் ஒரு வாழை மரத்தில் 120 காய், 130 காய் அதுதான் அதிகபட்சம், மேலே வரவே வராது. ஆகையால் நீங்கள் பக்கக்கண்டு எடுத்தாலும் அதுதான், எடுக்காட்டியும் அதுதான். ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா காயோடைய திரட்சி வந்துட்டு நல்லா தடிமனாக உருட்டையாக வரணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும். அந்த இதை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மண்வாக நல்லா இருக்கையில் வந்துட்டு இப்போ அங்கேயே வந்துட்டு மரங்கள் இலையை கொட்டி உதுது, மழை விழுந்த இதில் அழுகி போய் அந்த இலைகளுடைய இதே மறுபடி சுழற்சி முறையில் அதுக்கு உரமாக கிடைக்கிறதுனால காய் நல்லாவே இயற்கையாக திரட்சியாக வரும். இந்த மழைநீர் குறைவு கூடுதல், நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விப்படி மழைநீர் கூடுதல் குறைதல் இருக்கும் பட்சத்தில் காயோடைய சைஸ் அளவு வந்துட்டு சிறுசு பெருசு மாறுபடுமே தவிர மற்றபடிக்கு மாறுபாடுகள் எதுவும் சொல்ல முடியாது.
1: அந்த காய் பெருக்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம்,
0: பக்க கண்டுகள் எடுக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை.
1: ஆரம்பத்துல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் வாழைக்கு வந்து இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், இந்த ஒரு விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயம்.
0: வாழையில வந்துட்டு மெயினா வருகிறது அந்த கிழங்குல ஏற்படக்கூடிய பாதிப்பு. வளர்ச்சியின் போது கிழங்குல ஏதாவது பழுகல் நோய் தாக்கல் பட்டு வந்ததுன்னா வாழை வந்துட்டு மொத்தமும் அழுகி போயிடும். அது வராமல் வந்துட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பஞ்சகாவியா, வேப்பிலைச்சாறு, கற்றாழைச்சாறு, குப்பைமேனி இது போன்ற இதுகளை வந்துட்டு சாறு எடுத்து பிழிஞ்சு அதை வந்துட்டு ஒரு கிழங்குக்கு பக்கத்தில் 1 அரை அடி தள்ளி நம்ம ஒரு சின்ன குழி எடுத்து அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னாலே 1.5 லிட்டர் அளவுக்கு ஊற்றிட்டோம் அப்படின்னாலே அந்த கிழங்கு வந்துட்டு அந்த அழுகல் நோய் தட்டாது, அங்கே பூச்சி தாக்குதலும் இருக்காது. 1. 2வது பார்த்தீங்கன்னா தண்டில் வந்துட்டு அழுகல் பிடிக்கும், அது பூச்சி வைக்கும். அந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேல் உரமாக சாறையே வந்துட்டு ட்ரிப் பண்ணி ஒரு துணியில் நினச்சி அதை ஒரு அளவுக்கு நம்ம ஹோல்ஸ் போட முடியும். போடக்கூடிய ஓட்டை வந்துட்டு தண்டை பிடிக்கக்கூடாது. அந்த கிளாத்தில் வச்சு எடுத்து ட்ராப் மாதிரி கொடுத்துட்டோம்னா அது அந்த தண்டு வந்துட்டு அழுகாமல் நல்லபடியா ஆரோக்கியமா வந்து நல்ல காய்க்கும்.
1: சில வாழையில வந்து இலையெல்லாம் சுருங்கிருது இல்ல, அதே மாதிரி இந்த மலை வாழை இலை சுருக்கம் வருதுமா?
0: இலை சுருக்கம்ன்றது மலை வாழையில வராது, மிக மிக மிக குறைவு. அது எது மாதிரியான இடங்கள்ல வரும்னா அந்த இயற்கை சீதோஷண நிலை மாறுபடும் போது குளிர்ச்சி குறைந்து வெப்பம் கூடையில் வந்துட்டு அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். அதுபடி வரையில் வந்துட்டு இப்போ நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா பேரையூர் கல்லுப்பட்டி பகுதிகளில் விவசாயம் இல்லை, மலைவாழை விவசாயம் இல்லை. இந்த சிறுமலை பகுதிகளில் விவசாயம் இருக்குது. ஆனால் அங்கே வந்துட்டு சீதோஷண நிலை குளிர்ச்சியான சூழல் பத்தாத காரணத்தினால அங்கே பழங்களுடைய திரட்சியும் வந்துட்டு வளர்ச்சியும் குறைவாக கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கனமாகவும் நல்ல திரட்சியான காயும் கிடைக்கும். அதனால தான் சிறுமலை வாழைன்னு சொல்லிட்டு அந்த சின்ன ரகமான காய்கள் வந்துட்டு சந்தைப்படுத்தப்படுது.

0: தொடர்வது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி. இப்போ அறுவடை அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்ப வந்து நம்ம வந்து இப்ப இந்த குலை வந்து முதிர்ந்துருச்சு, இதை வந்து நம்ம அறுவடை செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம எப்ப அடையாளம் கண்டுக்கிறது?
1: இது நல்ல கேள்வி. ஏற்கனவே சொன்னது மாதிரி குறவளை பயிரில இருந்து வாழைப்பூ வெளியேறி காய் பிடிச்சு காயாக பிரியும் போது வந்துட்டு பிரியும் காலத்திலிருந்து 4 மாத காலம் பிடிக்கும். மலைவாழையை பொறுத்தளவில் தரை விவசாயம் மாதிரி அந்த பூவை கட் பண்ணி எடுக்க மாட்டோம். அப்படின்னா அந்த காயில் இருக்கக்கூடிய பூ வந்துட்டு சுருங்கி சின்னதாக வரும் வரைக்கும் மழை காலம் பிடிக்கும். அந்த பூ வந்துட்டு சின்னதாக வரையில் அது கையளவுக்கு வரும், அது வரைக்கும் மழை காலம் வந்துட்டு விளைச்சல் காலம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த படிப்படியாக வந்துட்டு ஒவ்வொரு பூவும் உதிர்ந்து வரையில் வந்துட்டு 4 மாத காலம் வருஷத்துக்குள்ளே அந்த அளவு சைஸ் சின்னதாக வந்துடும். அதனால அது வந்துட்டு சரியா வந்துட்டு விளைஞ்சதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
0: இப்போ நீங்க சொன்னீங்க அந்த குலை வந்து அந்த முதிர்ந்த நிலை வர்றதுக்கு 4 மாத காலம் ஆகும் அப்படின்னு
1: சொல்லிட்டு,
0: ஆனா அந்த வாழைக்காய் வந்து சீக்கிரமே வாழை பழமாகுது.
1: ஆமா,
0: அதுவுமே கொஞ்ச நாள்ல வந்து பணிக்கு போகல அப்படின்னா கொஞ்ச நாள்ல சீக்கிரமே கெட்டு போயிருது. வாழைப்பழத்தை வந்து கொஞ்ச நாள் வந்து கூடுதலா கெடாம பாத்துக்கணும் அப்படின்னா என்ன?

0: செய்யலாம்.
1: வாழைப்பழத்தை வந்துட்டு கூடுதலாக கெடாமல் பார்த்துக்கிறணும் அப்படின்றது நீங்கள் கேட்குறக்கூடிய நல்ல கேள்வி தான். புகை போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது ஒரு உலை மாதிரி இருக்கும், நம்ம சுண்ணாம்பு காலவாசல் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு அது மாதிரி டைப்பில் வந்துட்டு மொத்த காயும் ஒரு டன்னு காயின்னா ஒரு டன்னு காயும் உள்ளே அடுக்க முடியும். அடிக்கிட்டு சின்னதாக ஒரு 2 அடிக்கு 3 அடி அவ்வளோதான் இருக்கும் ஹோல்ஸ், அதுக்குள்ளே தான் போய் அடுக்குவாங்க. அதுக்குள்ளே அப்புறம் புகை போட்டு மூடிட்டு வந்துடுவாங்க, அடுத்து மறுநாள் 3 நாள் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது ஒன்று சொன்ன மாதிரி மொத்தமாக பழுத்துரும், ஒன்று சொன்ன மாதிரி மொத்தமாக பழுக்கையில் ஒன்று சொன்ன மாதிரி மொத்தமாக அழுகல் பிடிக்க தெரியும். அந்த சிஸ்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா, நிறைய விற்பனை பார்க்கக்கூடிய நகர்ப்புற பகுதிகளுக்கு சரியாயிரும். ஆனால் கிராமப்பகுதி வளர்ந்து வரக்கூடிய நகரப்பகுதிகளுக்கு ஒரு வாழைப்பழம் வந்துட்டு பழுக்கணும் அப்படின்னா, வியாபாரம் வேஸ்ட் ஆகாமல் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா, நல்ல முறையில் வெளி காற்றோட்டமாகவே இருந்தாலே போதுமானதுன்னு விளைஞ்சது. கிராமப்பகுதிகள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மேப்பழம் பழுத்திருக்கும், கீழே இருக்கிற காய் காயாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது இயற்கையான முறையில் பழுக்க வைக்கிறது, அதில் வந்துட்டு மாற்றமும் இல்லை, அது நீங்கள் நம்பி வாங்கி சாப்பிட்லாம். அப்படி பழுக்கையில் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாமல் பழங்கள் கிடைக்கும். மொத்தமாக பழுத்து அது ஒரு 10-4 நாளில் வியாபாரம் ஆகலாட்டினா 5-ஆம் நாள் அழிகள் பாயிடும். ஆகையால் இயற்கையாக வந்துட்டு பழுக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது தான் நல்லது, உடம்புக்கும் அது நல்லது, ஆரோக்கியம் தரக்கூடியது.
0: அதாவது எக்ஸ்ட்ரா எந்த எஃபர்ட்டும் போடாமல் இருந்தாலே அதுவாகவே வந்துட்டு கூட நாள் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க வாழை சாகுபடியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னீங்க, அதே மாதிரி உற்பத்தி செய்யலேருந்து விற்பனைக்கு கொண்டு போகிறதா ரொம்ப முக்கியம். அப்போ அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா என்ன?
1: உற்பத்தியிலேருந்து விற்பனைக்கு கொண்டுட்டு போக வேண்டிய விஷயம் அப்படி நம்ம வந்துட்டு அறுவடையை வந்துட்டு மொத்தமாக அறுவடை செஞ்சு இறக்கிடக்கூடாது. மார்க்கெட் என்ன, அதாவது சந்தைப்படுத்துதல் சூழல் எப்படி இருக்குது, சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, காய் வரத்து அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா, இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காய் இறக்கையில் நல்ல விளைஞ்ச காய்களாக அளவாக விளைஞ்ச காய்களே வந்துட்டு 4-5 நாளைக்கு கூட மரத்துலேயே வச்சுருக்க முடியும், தாக்கு பிடிக்கும். அப்படின்னால ஒரே நாளில் 1000 காய் வந்துட்டு வெட்டி இறக்குறதுக்கும் நம்ம 200 காயாக 4 முறை வெட்டி இறக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரே நாளில் இறக்கையில் விலை குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குறைவாக, அதாவது அப்பப்போ மார்க்கெட்டு தேவையை அறிஞ்சு நீங்கள் காய் இறக்கையில் அது விலை வந்துட்டு நம்ம பொருளுக்குரிய நல்ல ஒரு மதிப்பான விலை கிடைக்கும்.
0: இப்போது விவசாயிகள் வந்து அவங்களா வந்து விற்பனைக்கு கொண்டு வர்றது நல்லதா, இல்லை சில்லறை வியாபாரிகள் மூலமாக விற்பனைக்கு கொண்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா?
1: பெரும்பாலான விவசாயிகள் வந்துட்டு முறையை நீங்கள் கேட்குற முறையை கையாள்றது இல்லை. ஏன்னா அவங்களுடைய இது என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது அப்படின்றது மாதிரி அறுவட்டமாக அறுவடை எடுத்தோமா சந்தைக்கு அனுப்பினோமா மார்க்கெட்டுக்கு அனுப்பினோமா அது ஒரு கமிஷன் கடைக்கு அனுப்பினோமா வியாபாரம் ஆச்சா பட்டியல் போட்டாரா அந்த மாதிரி போயிடும். ஒரு சில்லறை வியாபாரி அணுகி நம்ம சேல் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு விலை கிடைக்கும், ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அந்த மாதிரி செய்யலை நம்ம பொருளுக்கு ஒரு மதிப்பும் இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் கேட்டது மாதிரி முறை, அதாவது விவசாயிட்டு உற்பத்தியாளர் டு நுகர்வோர் அந்த மொத்தத்தில் கொண்டுட்டு போனோம்னா நம்ம விவசாய பொருளுக்கு நல்ல ஒரு மதிப்பும் விலையும் கிடைக்கும்.
0: இப்போ நீங்கள் வந்து ஒரு வாழை சாகுபடி விவசாயின்ற பட்சத்தில் எவ்வளோ லாபம் கிடைக்குது? புதுசாக வர விவசாயிகள் வந்து இந்த வாழை சாகுபடி எடுத்து செய்யறதுக்கு உகந்ததான்னு கேட்குறேன்.
1: உகந்தது தான். விவசாயம் செய்யக்கூடிய மெத்தடை வந்துட்டு மாற்றி அமைக்கணும். அதாவது இப்போ ஒரு ஊருக்கு போவோம், பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர் பூரா ஒரே மாதிரி விவசாயமாக இருக்கும். மானாவாரி விவசாயம்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று ஒரு அந்த ஊரில் பூரா நிலக்கடலையாக இருக்கும், இல்லை உளுந்தாக இருக்கும், இல்லை தட்டப்பயிராக இருக்கும். நம்ம விவசாயிகள் மாற்று விவசாயமாக, நான் வந்துட்டு உளுந்து விவசாயம் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் வந்துட்டு நிலக்கடலை விவசாயம் பண்ணணும். ஆனால் இந்த கால சூழல் ரெண்டுக்கு ஒரே கால சூழல் தான், அதை கால்குலேட் பண்ணி நம்ம வந்துட்டு விவசாயம் பண்ணணும். அது இல்லாமல் ஒரே மாதிரி விவசாயம் பண்ணி ஒரே மாதிரி அறுத்து ஒரே மாதிரி சந்தைக்கு கொண்டு போகையில் தான் சந்தையில் வந்துட்டு நம்ம பொருளுக்கு மதிப்பு குறைஞ்சிருது. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த வாழை விவசாயத்தில் ஒரு மாதத்தில், அதாவது 1 ஏக்கர் இருக்குது நம்ம வாழை விவசாயம் பண்ணுறோம்னா, அதில் 25 சென்ட் ஒரு மாதமும், மறுமாதம் 25 சென்ட்டும், 3வது மாதம் 25 சென்ட்டும், 4வது மாதம் 25 சென்ட்டும் சொல்லி சுழற்சி முறையில் நம்ம நடவு செஞ்சோம்னா நம்ம அறுவடை காலம் கூடுதலாக பிடிக்கும், நம்ம அறுவடை ஈஸியாக எடுக்க முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன, நம்ம விவசாயிகளை கவனிக்க வேண்டியதுன்னா, மழைக்காலம் பனிக்காலத்தை வாழை விவசாயிகள் தவிர்க்க வேண்டும். அதாவது காலம் பனிக்காலத்தில் அறுவடை வரக்கூடிய மாதிரியான விவசாயத்தை செய்யக்கூடாது. என்னென்னா அப்போ வந்துட்டு ஜென்ரலாகவே சளி பிடிக்கும், ஒரு குளிர்ச்சியான சூழல் இருக்கும், காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்லி வரும். அப்படி வரையில் தேவையும் நுகர்வும் குறையும்.

0: அப்போ வந்துட்டு விலை வீழ்ச்சியாகும். அப்படின்றதுனால அந்த குளிர்ச்சியான காலத்தில் அறுவடை வர்றத விவசாயிகள் தவிர்க்க வேண்டும். அப்படி பார்க்கல, மாசி பங்குனியிலிருந்து வைகாசி ஆணி ஆடி வரைக்குமான அறுவடை கிடைக்கிற மாதிரியான விவசாயத்தை செய்யணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த வாழை மரம் எப்போ குளத்தலும் எப்போ அறுவடைக்கு வரும்னு, அந்த காலத்தை கால்குலேட் பண்ணி கணக்கு பண்ணி அதை நம்ம வந்துட்டு விவசாயம் பண்ணினா தான் நம்ம நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க முடியும்.
1: ரொம்ப அருமையாக இது வரைக்குமே வந்துட்டு வாழை சாகுபடி வந்து எப்படி வந்து நடவு செய்யலாம், அதை உற்பத்தி பெருக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன மாதிரியான முறைகளை வந்து கையாளணும், எப்படி அதை வந்து சந்தைப்படுத்துறது, என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும், அதில் புதுசாக வர்ற விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நீங்க கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி மேடம்.
2: இதுவரை இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் அகமளி விவசாயி டி முத்துக்கருப்பன் அவர்களின் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் கே சோபனா அவர்கள். தொடர்வது வேளாண் தகவல். தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் வழங்கும் கால்நடைகளுக்கு வழங்கும் அசோலா தீவனத்தை பற்றிய தகவல்கள் கேட்கலாம். அசோலா என்பது நீரில் வளரும் ஒரு சிறிய நீர்ச்செடியாகும். இதில் அதிக அளவு புரதச்சத்து, வைட்டமின்கள், தாது சத்துக்கள் நிறைந்துள்ளதால் கால்நடைகளுக்கு மிகச்சிறந்த தீவனமாகிறது. இந்த அசோலா வழங்குவதின் நன்மைகளை பார்த்தால், முதலில் அசோலாவில் 20-30% வரை புரதச்சத்து உள்ளது. வளர்ச்சி மற்றும் உற்பத்திக்கு உதவியாக இருக்கிறது. தினசரி தீவனத்தில் அசோலாவை சேர்ப்பதால் பாலின் அளவு மற்றும் தரம் அதிகரிக்கிறது. குறைந்த செலவில் அதிக சத்தான தீவனமாக இருப்பதால் செலவை குறைக்க உதவியாக இருக்கிறது. வீட்டின் அருகிலேயே நீர்த்தொட்டிகளில் எளிதாக இதனை வளர்க்க முடியும். வைட்டமின் ஏ, வைட்டமின் B12, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் போன்றவை இந்த அசோலாவில் நிறைந்துள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இனப்பெருக்கம் மற்றும் கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது. அசோலா பசுமை தீவனம் வழங்கும் முறை, பால் மாடுகளாக இருந்தால் தினசரி தீவனத்தில் 5-10% வரை வழங்கலாம். கன்றுகளாக இருந்தால் தினசரி தீவனத்தில் 10-15% வழங்கலாம். ஆடுகளுக்கு தினசரி தீவனத்தில் 10-15% வரை கொடுக்கலாம். எருமைகளுக்கு தினசரி தீவனத்தில் 5-10% வரை வழங்கலாம். கால்நடைகளுக்கு அசோலா குறைந்த செலவில் சத்தான தீவனமாக இருக்கிறது. இதுவரை வேளாண் தகவல் கேட்டீர்கள். தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை, தும்பி பறந்தால் தூரத்தில் மழை. தும்பி பறந்தால் தூரத்தில் மழை. இதுவரை கேட்டது வேளாண் பழமொழி சிந்தனை. விடைபெறும் முன், மீன் அமிலம் என்பது ஒரு சிறந்த இயற்கை உயிரி உரமாகும். இதனை செடிகளுக்கு தெளிப்பதனால் செடிகள் பசுமையாக வளரும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்ந்து கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் நேரிட்ட நிலநடுக்கம் மற்றும் பனிச்சரிவு காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே நேபாள வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உள்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேரழிவில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் வாயிலாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அவர்களது குடும்பத்தினருக்கான உதவி எண்களை மாநில அரசு அறிவித்துள்ளது. 1800-930-93739 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 9289-16712 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொராண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகரமயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றிக் காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனை இன்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அன்றைய தினம் தண்ணீரை திறந்து வைக்க உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்குரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும் ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல்குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:05. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் தரும் திரை இசை கானங்கள்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேரம் 8:30.
6: ஆகாஷ்வாணி மதுரை. மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இது நம்ம ஏரியா. இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில எதிர்காலமும் வேலை வாய்ப்பும் மற்றும் இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனையும் தான் கேட்க இருக்கும். இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில முதலாவதாக எதிர்காலமும் வேலை வாய்ப்பும் என்ற தலைப்புல உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க செல்வராணி.
7: வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கல்வி அப்படின்னாலே மிகவும் முக்கியமான ஒன்றுன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும்.

கல்வினாலே வெறும் படிப்பறிவு மட்டுமல்ல, அது நமக்கு நல்ல பழக்க வழக்கம், ஒழுக்கம், சிந்திக்கும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன், தன்னம்பிக்கை போன்ற பல நல்ல பண்புகளை கற்றுத்தருது. அதனாலதான் கல்வி மனிதனின் மூன்றாவது கண்ணன்னு சொல்றாங்க. நம்ம எல்லோரும் சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலுக்கு போறோம். சில நேரத்துல நம்ம ஏன் இவ்வளவு படிக்கணும்ன்ற கேள்வி நம்ம மனசுக்குள்ளேயே தோணும். ஆனா நம்ம வளர வளரதான் கல்வியோட அருமையும் பயன்பாட்டையும் புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வேலை கிடைக்கணும்னா கல்வி மிகவும் முக்கியம்னு நம்மளுக்கு ரொம்பவே தெரியும். முன்னாடி எல்லாம் குறைஞ்ச கல்வி படிப்பு இருந்தாலே போதும், வேலை கிடைச்சிடும். ஆனா இன்று போட்டிகளும் அதிகமாயிடுச்சு. அதனால்தான் உயர்கல்வி, தொழிற்கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு கல்வின்னு எல்லாவற்றிலும் கல்வி முக்கியமாகிடுச்சு. நண்பர்களே, ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை முழுசா மாத்தக்கூடிய சக்தி கல்விக்கு தான் உள்ளது. ஏழ்மையில் வாழ்ந்த பலர் கல்வியின் மூலமா பல உயர்ந்த பதவிகளை கூட அடைஞ்சு இன்று பல மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிறார்கள். அதனால்தான் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகள் நல்ல படித்து நல்ல வேலைக்கு செல்லணும்னு விரும்புறாங்க. இன்று கல்வி பெற்றவர்கள் ஆசிரியர், மருத்துவர், பொறியாளர், வழக்கறிஞர், விஞ்ஞானி, வங்கி, ஐடி, காவல்துறை, இராணுவம், தகவல் தொழில்நுட்பம் போன்ற அரசு மற்றும் தனியார் துறை என எல்லா இடங்களிலும் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளார்கள். ஆனால் நண்பர்களே, வேலை வாய்ப்பு பெறுவதற்கு பட்டப்படிப்பு மட்டும் போதுமா என்று கேட்டால் இல்லை. வேலை வாய்ப்பை பெறுவதற்கு இன்று பட்டப்படிப்பு மட்டும் போதாது. ஏனென்றால் நல்ல தொடர்பு திறன், கணினி அறிவு, ஆங்கிலம் புலமை, நேர மேலாண்மை, குழுவாக செயல்படும் திறன் போன்ற எல்லாவற்றிலும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய நிறுவனங்கள் அனைத்திலும் கல்வியுடன் சேர்த்து திறமைகளையும் அதிகம் எதிர்பார்க்கின்றன. இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. புதிய தொழில்நுட்பங்கள் பல தினமும் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அதே போல் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக, மென்பொருள் வடிவமைப்பாளர், இணையதள வடிவமைப்பாளர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிபுணர், செயற்கை நுண்ணறிவு நிபுணர் போன்ற எல்லா வேலைகளும் இன்று அதிகமாக முக்கியத்துவம் பெற்றுள்ளன. நண்பர்களே, கல்வி நமக்கு வேலை மட்டும் தரவில்லை, நல்ல மனிதர்களாக வாழவும் கற்றுத்தருகிறது. நேர்மை, ஒழுக்கம், பொறுப்புணர்வு, மனிதநேயம் போன்ற எல்லா குணங்களையும் வளர்க்க உதவியாக உள்ளது. எந்த வேலைக்கு சென்றாலும் இந்த மேற்சொன்ன குணங்களே மிகவும் அவசியமாக திகழ்கிறது. அரசாங்கம் பல வேலை வாய்ப்பை அதிகரிக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், வேலை வாய்ப்பு முகாம்கள், தொழில் முன்னேற திட்டங்கள் என போன்ற அனைத்து இளைஞர்களுக்கான தேவையான நல்ல வாய்ப்புகளை வழங்குகின்றன. எனவே கல்வியும் வேலை வாய்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவே. கல்வி இல்லாமல் வேலை கிடைப்பது இன்று கடினம். அதே நேரத்தில் கல்வியோடு திறமையும் வளர்த்து கொண்டால் கல்வியே நிச்சயம் வெற்றி பெறலாம். முடிவாக ஒரு அழகான வரியை கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். கல்வி என்பது வேலை வாய்ப்பிற்கான கதவை திறக்கும் திறவுகோல் மட்டுமல்ல, ஒரு மனிதனின் எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றும் மிகப்பெரிய ஆயுதமாகும். நன்றி, வணக்கம்.

0: இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க எஸ் ராதா அவர்கள்.
1: வணக்கம் இளைஞர்களே. சாதனையாளர்களாக ஆண்கள் மட்டும்தான் இங்கே இருக்க வேண்டுமா? பெண்களும் இருக்கலாமே. சிறுவயது பெண்களோ சிறுவயது ஆண்களோ இல்லை இளைஞர்களோ தான் சாதனையாளராக இருக்க வேண்டுமா? ஏன் முதியோர்கள் இருக்கக்கூடாதா? அப்படியும் இருக்கலாமே என்பதை உதாரணமாக நாம் பார்க்க போகும் ஒருவர் யார் என்றால் சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளை என்றால் அவர் சின்ன பிள்ளை அல்ல, சிறுவயது பிள்ளையும் அல்ல, ஒரு முதிய பெண்மணிதான். படிக்காத மேதையாக இருந்து ஒரு புரட்சியாளராக அவர் உருவெடுத்தவர், ஒரு பெண் சாதனையாளர். மதுரையில், அதாவது நம்ம மதுரையில், மதுரைக்கு அருகே ஒரு சிறிய கிராமத்தில் கல்வி அறிவு இல்லாத கூலி வேலை செய்து வந்த ஒரு சாதாரண பெண்மணிதான் சின்னப்பிள்ளை அம்மாள். அன்றாட பிழைப்புக்கே போராடிய சூழலில் தன் கிராமத்து பெண்கள் கந்து வெட்டி கொடுமையால் அவதிப்படுவதை கண்டார். ஆனால் அவர் அமைதியாக உட்காரவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. 1989 களஞ்சியம் என்ற மகளிர் சுய உதவிக் குழுவை தொடங்கினார். வங்கிகளிடம் போராடி பெண்களுக்கு சிறு கடன்களை பெற்றுத்தந்தார். பெண்களை சேமிக்க பழக்கினார். சேமிப்பு என்பது இன்றும் பெண்களிடம் அதிகமாக இருக்கும் நம்மூர் பெண்களிடம் மிக அதிகமாக உள்ளது. இருந்தாலும் அதை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதை பழக்கினார். இவருடைய இந்த எளிய முயற்சி பல்லாயிரக்கணக்கான பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கு வழிகோலியது. இவரது சேவையை பாராட்டி அன்றைய இந்திய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இவருக்கு ஸ்திரீ சக்தி விருது வழங்கிய போது மேடையிலேயே சின்ன பிள்ளையின் காலில் விழுந்து வணங்கினார். அது எப்பேற்பட்ட செயல்! ஒரு பிரதமர் ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணின் காலில் விழுந்து வணங்கினார். எதற்காக? அவரின் சாதனைக்காக மட்டுமே. ஒரு படிக்காத கிராமத்து பெண் நினைத்தால் நாட்டின் பொருளாதார புரட்சியையே ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இவரே சாட்சி. கல்வியறிவு இருந்தால் மட்டும் போதாது, சமூக நினைப்பும் சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நினைப்பும் மிக மிக முக்கியமானது. நாம் பிறந்து வளர்ந்த இந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது திருப்பி செய்ய வேண்டும். நாம் கல்வியால் பெற்ற பலன்களை இந்த சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் செய்வதுதான் ஒரு பெரிய சமூக சேவை. அதை நாம் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு செயலை தான் சின்னப்பிள்ளை செய்தார். நம்மிடையே எத்தனை சின்னப்பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் கல்வி அறிவை பெற வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியம், இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் அதை திருப்பி செய்ய வேண்டும். அதை ஒரு நன்றிக்கடனாக செய்ய வேண்டும். நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி ஸ்ரீநாத். நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன்.
1: நேரம் 8:43. தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்ன தம்பி,
2: அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: நம்ம இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டம்க்கு இந்த யூபிஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய பேக் போனாக செயல்பட்டு வருது. ஏன்னா 2016 இன்னைக்கு 2026 நம்மளுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது 13,000 டைம்ஸ் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது கேஷுக்கு மாற்றாக வந்த ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் மாற்றம் மட்டும் கிடையாது, நம்ம இந்திய நாட்டோட ஒரு பேமெண்ட் கல்ச்சரே வந்து மாற்றி அமைச்சிருக்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாம்.
1: நிச்சயமா மேம், அதாவது ஒரு நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு முறை வந்து ஈஸியாக்கியிருக்கு இந்த பேமெண்ட் மெத்தட பரிவர்த்தனை அப்படின்னு தான் சொல்ல முடியும்.

0: அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அவரை நம்ம பெனிஃபிஷியரியை ஆட் பண்ணணும். அதோட இது வந்து பேங்கிங் ஹவுஸில் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ட்ரான்சாக்ஷனை பண்ண முடியும். ஸோ இதில் வெயிட்டிங் டைம் வேறு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துலேருந்து நமக்கு தேவையான பேமெண்ட்ஸை எல்லாத்தையும் நம்மளால் ஒரு சிங்கிள் ஃபேஸில் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பருக்கோ இல்லை என்னுடைய ஒரு பிஸ்னஸ் பேமெண்ட்ஸுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் அது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகிருந்தாலே போதும். இது போக நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி பில், மொபைல் ரீசார்ஜ், நம்ம பண்ணுற ஷாப்பிங் செலவுகள், ரெஸ்டாரண்ட்டுக்கான சார்ஜஸ், ஏன் ஈவன் ஸ்கூல் ஃபீஸ் போன்ற பல பேமெண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளால் வீட்டில் இருந்தே பண்ண முடியும். ஸோ ஈவன் மிட் நைட்டில் கூட, விடுமுறை நாட்களில் கூட இந்த பேமெண்ட்ஸை நம்ம பண்ணலாம். அதுக்காக பேங்க்குக்கு போய் பேமெண்ட் கவுண்டரில் நின்று க்யூவில் வெயிட் பண்ணி தான் பண்ணுங்கிற அவசியம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு.
1: நிச்சயமாக, அதாவது முன்னாடி நம்ம அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ், பேங்க்குக்கு போயிட்டு அப்புறமா வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ஈஸியாக்கியிருக்கு. இப்போது வங்கி சேவையை வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறத இது வந்து உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா மேம்?
0: நிச்சயமா.
1: ஏன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரு மொபைல் ஃபோனும் இருந்தா வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கறத இது வந்து உறுதிப்படுத்தியிருக்கா?
0: கண்டிப்பாக. ஏன்னா பேங்கிங் சர்வீஸை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கு யூபிஐ எப்படி ஒரு மிக முக்கிய சோர்ஸ்னு சொல்லலாமோ அதே மாதிரி நம்ம வங்கி சேவைகளை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்த்ததில் வந்து இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், ஆதார் மொபைல் லிங்கேஜ், டிஜிட்டல் இந்தியா போன்ற மற்ற முயற்சிகளும் வந்து சேர்ந்து தான் இந்த யூபிஐயை வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஈவன் மிகப்பெரிய நிறுவனங்களை விட சின்ன லெவலில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் வெண்டார் கூட இன்றைக்கி வந்து டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சூழ்நிலை வந்து இன்றைக்கி மாறியிருக்கு.
1: நிச்சயமா. இப்போ பிஸ்னஸ்ல வந்து இது எந்த அளவுக்கு வந்து எளிமையாக்கி இருக்கு மேம்? பிஸ்னஸ் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் அதை பொறுத்த வரைக்கும் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்கி இருக்கு?
0: இந்த யூபிஐன்னு நம்ம சொல்லும்போது 24x7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ரவுண்ட் தி கிளாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த்ரூ அவுட் த டே இதை நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் அவங்களோட எல்லா பேமெண்ட்ஸையும் பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட்ல வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து இது கிரெடிட் ஆகிடுது. அப்போ ஒரு பிஸ்னஸ்ல வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ஃபண்ட் வந்து அடுத்த செகண்டே கிடைக்குது அப்படின்னா என்னால் எனக்கு தேவைப்படுற ஃபண்டை இன்னும் பெட்டராக என்னால் மேனேஜ் பண்ண முடியும். அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலை இன்னும் பெட்டராகவே என்னால் மேனேஜ் பண்ண முடியும். இது போக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு பணம் அனுப்பணும், ஒரு பிஸ்னஸில் வந்து கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது அதிகமாக அப்படின்னா எப்பவுமே கையில் கேஷ் வச்சுட்ருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இது பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும்.
1: இப்போ வந்து வணிகம் மற்றும் தொழில் துறையில் இதனால் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் பற்றி சொன்னீங்க மேம். வணிகம் அப்படின்னாவே வந்து பெரிய வணிகர்கள் மட்டுமே கிடையாது, நிறைய வந்து சிறு வணிகர்கள் இருக்காங்க, சின்ன சின்ன பெட்டிக்கடை இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபாதை வியாபாரிகள் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வழியில் போகும்போது ஏதோ ஒரு பொருள் வாங்கினா கூட அவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அந்த அளவுக்கு வந்து இந்த யூபிஐ வந்து எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லாமா, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு மேம்?
0: ஸோ இப்போ யூபிஐங்கிறது தனி நபருக்கான வசதிகளை மட்டுமே கொடுக்கல, பிஸ்னஸ் மேனுடைய மொத்த டிரான்சாக்ஷனுமே வந்து இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினோ இல்லை டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் இந்த யூபிஐயை நான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி கிடையாது. ஒரு சிம்பிளாக ஒரு 2x2 சென்டிமீட்டரில் ஒரு கியூஆர் கோட் நம்ம வச்சுருந்தாலே போதும், நம்மளால் நம்மளுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ண முடியும். அதே மாதிரி இன்றைக்கி இ காமர்ஸ் யூஸ் பண்ணாதவங்களே யாருமே இருக்க முடியாது. நம்ம இ காமர்ஸ் மொத்தமே வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல தான் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கு யூபிஐ வந்து ஒரு பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸ் பெட்டிக்கடை வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய டெய்லி பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லியும் ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு காய்கறி விற்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பழங்கள் விற்பாங்க. அவங்களுடைய டெய்லி பிஸ்னஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும்போது அவங்க பிஸ்னஸை இன்னுமே வந்து அது ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாற்றும். அப்போ டிஜிட்டல் பேமெண்ட்லாம் வந்து ரொம்ப பெரிய டெக்னாலஜி, ரொம்ப பெரிய வணிக நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நிலை மாறி இன்னைக்கு தெருவோர வியாபாரிகள் கூட இதை யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இது இருக்கு.
1: நிச்சயமா. இப்போ டெக்னாலஜி பற்றி நீங்கள் ஒரு டேர்ம் வந்து குறிப்பிட்டீங்க, இது ஒரு பெரிய டெக்னாலஜியாக இருந்திருந்தா கண்டிப்பாக இதை வந்து இதை யூஸ் பண்ணியிருக்க முடியாது. அப்போது ஒரு சிம்பிளிஃபைட் டெக்னாலஜியாக இது இருந்ததுனால மட்டும்தான் எல்லார்கிட்டையும் போய் இது ரீச் ஆச்சுன்னு சொல்லலாமா மேம்? ஏன்னா முன்பே வந்து நீங்க குறிப்பிட்டீங்க, ஒரு மொபைல் போனும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் இருந்தாவே போதும் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த நடைபாதை வியாபாரிகளோ சிறு வணிகர்களோ இல்லை யார் எனி இண்டிவிஜுவல் வந்து இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அப்போ அந்த டெக்னாலஜி ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒன்று அப்படின்னு சொல்லலாமா?

0: இல்லை, யூபிஐ சக்ஸஸ்க்கு பின்னாடி நிச்சயமாக வந்து ஒரு டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பேமெண்ட் ஆப் மட்டும் கிடையாது, இதில் வந்து பல வகையான தொழில்நுட்பங்கள் சேர்ந்து செயல்பட்டு தான் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து ஸ்மார்ட் ஃபோன், அப்புறம் இன்டர்நெட், இதுதான் வந்து மக்கள்கிட்ட வந்து முதல்ல ரீச் ஆச்சு. இது ரெண்டையும் வச்சு தான் இந்த யூபிஐயை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது டெக்னாலஜி வந்து இதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்த ஒரு பேங்க் டீட்டெயில்ஸையும் எல்லாராலையும் நினைவில் வச்சுக்க முடியாது. நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோடய பேங்க் டீட்டெயில் எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி வந்து சிம்பிளாக என்னோடய மொபைல் நம்பரையோ இல்லை என்னோடய யூபிஐ ஐடியோ கொடுத்து என்னால் என்னோடய பேமெண்ட்ஸை வந்து ஈஸியாக வாங்கிக்க முடியும்.
1: அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த மொபைல் நம்பரோடு இது கனெக்டடாக இருக்கிறதுனால நம்ம அந்த பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேம். இப்போ நமக்கு வந்து ஒருத்தரோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சாவே போதும், நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கிறதுனால தான் இது ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆயிருக்கு. இப்போ இந்த 10 இயர்ஸ் வந்து கடந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த 13,000 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அளவுக்கு இது வெற்றி அடைகிறதுக்கு இதுதான் காரணம், இந்த தொழில்நுட்பம் காரணம்னு சொல்லலாமா?
0: இதுக்கு பின்னாடி வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் இதை ஈஸியாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஒருத்தரோட மொபைல் நம்பரையும் இல்லை யூபிஐ ஐடி மட்டுமே போட்டு வந்து நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இது ஈஸி யூசேஜ். அதனால தான் இது மக்களிடையே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா மாறியிருக்கு.
1: இன்னைக்கு மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமாகவும் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நம்ம அன்றாடமே வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு டீ கடைக்கு போனாலும் கூட முன்னாடிலாம் வந்து காசு கொடுத்து வாங்குற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நாம் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறது ஒரு எல்லாருமே கையில் மொபைல் ஃபோன் வச்சு அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற விஷயங்களை பார்க்குறோம். ரொம்ப அரிதாக தான் வந்து இந்த பணம் கொடுத்து மீதி வாங்குறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்குறோம். இப்போ சிறு வியாபாரிகள் சொன்னீங்க, நடைபாதை வியாபாரிகள்லாம் சொன்னீங்க, ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும், நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து தொழில்நுட்பத்தையும் நம்ம வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருந்தோம், அதனால தான் வந்து அது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த காலகட்டத்தை நம்ம கண்டிப்பாக இப்போ நினைவு கூர்ந்து தான் ஆகணும், அது வந்து இந்த கோவிட் காலகட்டம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த யூபிஐ வந்து நல்லாவே ரீச் ஆகிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்று, இதோட அவசியத்தை அப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாமா மேம்?
0: கண்டிப்பாக. ஏன்னா அந்த கோவிட் பீரியட் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய லைஃப்லையுமே வந்து மறக்க முடியாத ஒரு காலகட்டம்.
1: அந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னும் போது அந்த கிருமி பரவர ஒரு விஷயத்தை கூட தடுத்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
0: கண்டிப்பாக, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து நம்ம எல்லாருமே வந்து லாக்டவுன் பீரியடில் இருந்தோம். அப்போ நமக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய தேவையான உணவு, காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால் வீட்டில் இருந்து வெளியில் போகாமல் வாங்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த யூபிஐ அப்படிங்கிறது எல்லாராலையுமே ரொம்ப பயன்படுத்தப்பட்டது.
1: நிச்சயமா மேம், அதாவது ஒரு கடினமான காலகட்டத்தில் வந்து இந்த தொழில்நுட்பம் ரொம்ப உதவி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம். ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க தொழில்நுட்பங்கள் இதை வந்து ரொம்ப சாத்தியமாக்குச்சுன்னு. அதுக்கு முன்பே வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை வந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே டிஜிட்டைஸ் பண்ணதுனால மட்டும்தான் இதெல்லாமும் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்று, அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் எல்லா மக்களையும் சென்றடைஞ்சு அது வந்து பயன்பாட்டில் இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமும் கூட. இப்போ வெளிநாடுகள் கூட வந்து நம்ம யூபிஐ சேவையை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால வந்து நிறைய நன்மைகள் நம்ம நாட்டுக்கும் இருக்கு, இன்னொன்று ஒரு பெருமையும் கூட, நம்மளுடைய யூபிஐ சேவையை வந்து வெளிநாடுகள் பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு பெருமையும் கூட. நீங்க எப்படி பாக்குறீங்க இது?
0: கண்டிப்பா. ஏன்னா இது டொமஸ்டிக் பேமெண்டா இருந்த யூபிஐ இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் டிஜிட்டல் பேமெண்டா மாறி இருக்கு. நம்ம இந்தியாவில உருவாக்குன இந்த டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜியை வந்து மற்ற நாடுகளும் வந்து அக்செப்ட் பண்றாங்க. அப்ப இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் கெப்பாபிலிட்டிக்கு கிடைச்ச இது ஒரு சர்வதேச அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்தியாவிலிருந்து வெளியில போக வேண்டிய தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் அண்ட் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நிறைய பேர் வெளியில் போகிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து இந்த யூபிஐ யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய மொத்த ப்ராசஸுமே வந்து இந்த இடத்துல சிம்பிளிஃபைடாக மாறியிருக்கு, டைம் சேவிங்காக மாறியிருக்கு. உலக அளவில் ரியல் டைம் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் யூபிஐ மட்டுமே வந்து 49% வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ இன்னைக்கு டேட்டில் மொத்தம் 11 நாடுகள் இந்த யூபிஐ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ணது கிரீஸ் அண்ட் மால்தீவ்ஸ் தான். ஸோ இவங்க வந்து இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட். ஸோ இவங்க இந்தியாவுடைய ரியல் டைம் பேமெண்ட் பிளாட்ஃபார்மை அக்செப்ட் பண்ணி உபயோகப்படுத்துறது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கலாம்.
1: நிச்சயமா மேம், 11 நாடுகள் சொன்னீங்க, பூட்டான், நேபாள், சிங்கப்பூர், அப்புறமா வந்து ஐக்கிய அரபு எமிரேட், ஃப்ரான்ஸ், இலங்கை, அப்புறமா மரீஷியஸ், கத்தார், இந்த போன்ற இந்த 11 நாடுகள் வந்து இதில் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்றது ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போது இந்த யூபிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்றது இங்கே இருக்கிற விஷயங்களை அது ஈஸியாக பண்ணுறதுக்கு நமக்கு உதவுது. இப்போ இந்த வெளிநாடுகள் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன மேம் நன்மை?
0: வெளிநாடுகள்லையும் இதை யூஸ் பண்ணுறதுனால முதல்ல இது நமக்கு

0: கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து குளோபல் லெவலில் வந்து மக்களால் வந்து அறியப்படுது அப்படிங்கிறத இதை நம்ம சொல்லலாம்.
1: அப்போது இன்னும் நிறைய நாடுகளுக்கு வந்து இது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது.
0: இது வந்து அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை நம்ம இனி பார்க்கலாம். இன்னும் வந்து இதில் பயோமெட்ரிக் பேஸ்டு இன்னும் சிம்பிளிஃபைடாக சில ப்ராசஸ்லாம் இதில் கொண்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும்.
1: இப்போது இந்த ஆனுவல் டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 314 லட்சம் கோடி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி 4000 மடங்கு வந்து அதிகமான தொகை வந்து இதில் வந்து பரிவர்த்தனை பண்ணப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையான பண பரிவர்த்தனைக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா இந்த பணம் யார்கிட்டேருந்து எங்கே போகுது அப்படின்றது ஆன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துடுது அப்படின்னு சொல்லலாமா மேம்?
0: நிச்சயமாக முறையான பண பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை விட டிரான்ஸ்பரன்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு டிஜிட்டல் ட்ரெயில் வந்து கிரியேட் ஆகுது. நம்ம கேஷ் மூலமாக டீல் பண்ணும்போது யாருக்கு பணம் கொடுத்தோம், இல்லை நமக்கு யார் பணம் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ரெக்கார்டுமே வந்து பெரிய அளவில் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் யூபிஐ மூலமாக பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷன்லையுமே ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் இடத்துல கிரியேட் ஆகுது. சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ற எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் புக் கீப்பிங் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்றது வந்து நம்ம ரொம்ப ரேரா தான் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கிற அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த யூபிஐ பேஸ்டு டிரான்சாக்ஷன் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஹிஸ்டரியை வந்து கிரியேட் பண்ணுது. நாளைக்கு எவ்வளவு டேஸ் ஆனாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் நம்மளால அந்த டிரான்சாக்ஷனை போய் செக் பண்ணி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பிசினஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட் பண்றோம். எல்லாத்தையும் ப்ராப்பரா அக்கௌண்ட் பண்றதுனால சரியான அக்கௌண்டிங் அண்ட் ஆல்சோ டாக்ஸ் கம்ப்ளையன்ஸை வந்து இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது ஒரு டாக்ஸ் கம்ப்ளையன்ஸுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு அடித்தளம்னு கூட இதை நம்ம சொல்லலாம்.
1: நிச்சயமா மேம், நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை வந்து இது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கொஞ்சம் பின்னோக்கி ஒரு சில விஷயங்களையும் நம்மளால வந்து யோசிக்க முடியுது. என்ன அப்படின்னா, நாம பார்த்துருப்போம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து டைரியில் எழுதுவாங்க, அன்றாட செலவுகளை எழுதுவாங்க. நம்மளும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, நம்ம என்ன டிரான்சாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்போது இந்த யூபிஐ அப்படிங்கிறது நம்மளுடைய மொபைல்லே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து காட்டுது அப்படின் போது எந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேம்? நம்ம
0: இன்னைக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தவங்க கிளம்பி வெளியில் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஹேண்ட்பேக்கோ இல்லை ஒரு ஜென்ஸ் வந்து மணி பர்ஸோ வாலெட்டோ இல்லை ஒரு டைரியோ எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இன்றைக்கி இல்லை. இது சென்னை மாதிரி ஒரு நகரங்களில் வந்து இதை நம்ம கண்கூட நம்ம பார்க்கலாம். வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பி நான் வீட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் என்னுடைய அனைத்து தேவைகளையுமே நான் ஒரே ஒரு மொபைல் ஃபோனை மட்டுமே கொண்டு போனாலே இந்த இடத்துல அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அப்படி இருக்கும்போது இது இந்த டிஜிட்டல் எக்கானமிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சோர்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. முதலில் நெனருஞ்சரா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சிம்மவாகினி ராகம், ஆதிதாளம்.

அடுத்து மொய்யார் தடம், பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ர சாபுதாளம், மாணிக்க வாசகர் திருவம்பாவை.

முரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். குன்னக்குடியம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீகிருஷ்ணம் பஜமானச, தோடிராகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

நிறைவாக சஞ்சரததர ராகம் சுத்தசாரங் ஆதிதாளம் ஜெயதேவர் அஷ்டபதி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 10:48. தொடர்ந்து கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திரமாய் நம்மோடு இணைகிறார் ஜெமினி கணேசன் அவர்கள். இவர் தமிழ் சினிமாவில் ஆற்றிய தொண்டுகள் பல, சினிமாவில் பல தோற்றங்களில் தோன்றி மக்களுக்கு பல வகையில் நிகழ்வுகளை காட்டியவர். முதல் பாடலாக தேன்நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல் இது ஒலிக்கிறது காற்றாலைகளில்.
3: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

இருக்கிறீர்கள். நட்சத்திர கீதங்கள் இன்றைய நட்சத்திரமாய் நம்மோடு இணைகிறார் ஜெமினி கணேசன் அவர்கள். ஜெமினி கணேசன் அவர்கள் தமிழ் திரையுலகில் தோன்றி பல படங்களையும் பட பாடல்களையும் அதற்கு முன் ஒளிப்பதிவுகளையும் பல்வேறு விதமாக செய்தவர். அவர் தொடர்ந்த ஆற்றிய ஆற்றல்களுக்கு தமிழ் சினிமா என்றும் கடன்பட்டிருக்கிறது. இது வருகிறது பாதகாணிக்கை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வா, பார்த்து பேச வா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா.
1: நேரம் இரவு 10:52. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலை 1269 கிலோஹெட்ஸ். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டு

இரவு 10:56 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருப்பது ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து ஜெமினி கணேசன் பாடல் ஒன்று, இதோ காற்றலைகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:00. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் நாளை ஒலிக்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை, நிகழ்ச்சியும் நேரமுமாய். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ரிலியஞ்சலாக. 6:10 இனத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர் இன்றொரு செய்தி. இதில் அறிவிப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண்மை மற்றும் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். எஸ் காளிதாஸ் அவர்கள். 7:00 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல்கள் தருகிறார் சித்த மருத்துவர் டிசி ஸ்ரீதேவி அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மதுரை தென்றல். 9:00 அரங்கிசை. 10:00 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. பேர் சொல்லும் ஏரிகள் உலக ஏரிகள் தினத்தையொட்டி மேனாள் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் தினகரன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். 10:30 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி பாரம்பரிய சமையல் கலை நேர்முகம். இதில் பங்கேற்பவர் சமையல் கலை நிபுணர் அன்னபூரணி அவர்கள். உடன் உரையாடுபவர் உமா மீனா அவர்கள். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள். 1:55

0: இதற்கு மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுர தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு எமது ஒளிபரப்பானது நிறைவு பெறும். மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பானது தொடரும். 5:30 மதுர தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள். என்னுயிர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 மாவட்ட செய்திகள், விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி பற்றிய தகவல்களை கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 8:30 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம், குழந்தைகளுக்கான நோய்கள் பற்றிய விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுர தென்றல், 9:30 நாடக மலர். இதில் கேட்கலாம் சிவரஞ்சனி எனும் நாடகம், எழுதியவர் வி ராமச்சந்திரன் அவர்கள். 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பானது நிறைவு பெறும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியின் நேரமாக தொடர்ந்து இணைந்திருங்கள், கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
4: This is Akashvani, the news read by Neena Arakel. A massive flash flood swept through the northern part of Nepal near the border with Tibet today, claiming 46 lives so far and leaving 500 people missing, including over 100 Indians. The flood surged through the Bhote Koshi River this morning from the direction of Tibet. Preliminary reports suggest that the flash flood may have been triggered by an earthquake that caused an avalanche, sending large quantities of melted snow into the Bhote Koshi River. Rescue and relief operations have been intensified, with the Nepal Army deploying helicopters and disaster response teams to support search operations. Security officials said 93 people have been rescued from the different parts of the affected areas. According to the Nepal Tourism Board, those reported missing include foreign nationals and Nepali citizens. Among the foreign nationals, 105 are Indians, while 37 are NRIs, most of whom were travelling to Tibet for the Kailash Mansarovar Yatra. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan expressed grief at the loss of lives in the neighbouring country. Prime Minister Narendra Modi spoke to his Nepalese counterpart Balendra Shah and conveyed his condolences. In a social media post, Mr. Modi said, India is ready to provide all possible humanitarian assistance to Nepal. Meanwhile, India has dispatched 10 tons of humanitarian assistance and disaster relief and essential medicines to support the people of Nepal. The Indian Embassy in Kathmandu has issued emergency numbers for assistance and information regarding Indian nationals affected by the flash floods in Nepal. The embassy said that people requiring assistance can contact the embassy on helpline +977 985 131 6807, +977 970 910 7500 and +977 981 032 6117. These emergency numbers can